சோனா எஃப்எம் 107.8

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

துடிக்கின்றதே, என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முகமதுவின் முகமதுவை

ஓடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிர்.

0: பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.

0: எப்படிண்ணா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
4: பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வழிகளை தாண்டினால் முடியாதது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு திங்கட்கிழமை வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வந்துட்டோம். இருந்தாலுமே காலாண்டு காலாண்டு விடுமுறை முடிஞ்சு இப்போ மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டு கூடிய நேரம் தான் இந்த வழிகள். என்னால் முடியாது அப்படிங்கிற அந்த சொல்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்கலாம், ஆனால் நான் முயற்சி பண்ணாமல் விட்டுட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும் போதும், நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வெற்றிக்கான காரணத்தை மட்டும் தேடிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய அவமானங்கள் வந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் சரி, திரும்ப திரும்ப மீண்டு எழுந்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கைக்கு கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையிலே பார்க்குறோம் சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வரக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? வெப்பநிலையை அளவிடும் கருவி எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள மறக்காமல் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே பிளேசியோடைய தன்னாணி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்பட்றா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில் நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதில் நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் உள்ள கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போகிறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியாக மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இன்றைக்கி கனமழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்பட 5 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டு இருக்குது. அதே மாதிரி மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரைக்குமே வட தமிழகம் மற்றும் வட கேரளம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவிட்டு வந்துட்டு இருக்குது. இதனால இன்னைக்கும் நாளைக்கும் கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதி, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யலாம் அப்படின்னும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விளைநிலை வரத்தை நமக்கு இந்த ஒரு தகவலை வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தது நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 42 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்திரி

₹35, ப்ளூ கத்திரிக்காய் ₹30, வெண்டைக்காய் ₹40, முருங்கைக்காய் ₹50, பீர்க்காங்காய் ₹30, சுரக்காய் ₹28, புடலங்காய் ₹40, வெள்ளை புடலங்காய் ₹38, பாகற்காய் ₹45, தேங்காய் ₹65, முள்ளங்கி ₹30, பீன்ஸ் ₹104, வெள்ளை பீன்ஸ் ₹94, அவரைக்காய் ₹110, கேரட் ₹52, பழங்களில் புவன் வாழை ₹50, தேன் வாழை ₹60, ரஸ்தாளி ₹60, செவ்வாழை ₹80, பப்பாளி ₹30, கொய்யா ₹40, சப்போட்டா ₹40, இஞ்சி ₹170, கீரைகள் கட்டொன்றுக்கு ₹25 வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, இளம்பிள்ளை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. Yeah.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ மருத்துவ கல்வி நிறுவனத்தில் சேர்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, இப்போ மருத்துவக் கல்வி நிறுவனத்தில் வந்துட்டு இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பானது வெளியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மத்திய அரசின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய முதுநிலை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு இப்போது அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, எம்டிஎஸ் பிரிவில் 54, மெடிக்கல் ஆபீசர் 1, பார்மசிஸ்ட் 1, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் 1 அப்படின்னு மொத்தமாக 60 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி 10 வகுப்பு முடிச்சிருக்கணும், டி ஃபார்மசி அதாவது டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த 3 முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 800 ரூபாய் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/10/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா pgimer.edu.in pgimer.edu.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததான் நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, சிங்கிபுரம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காலத்தினால சிங்கிபுரம், வாழப்பாடி, பெரிய கிருஷ்ணாபுரம், கொட்டவாடி, துக்கியாம்பாளையம், மத்தனூர்பட்டி, வேலூர், முத்தம்பட்டி, சின்ன கிருஷ்ணாபுரம், தமையனூர், மன்னாயக்கன்பட்டி, திம்மநாயக்கன்பட்டி, மேற்கு ராஜாபாளையம், புதுப்பாளையம், பழனியாபுரம், மன்னார்பாளையம், மங்களபுரம், மத்தூர், மேட்டுடையார் பாளையம், வைத்திய கவுண்டன் புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதிய 2 மணி தான் வரும். இப்போ அடுத்தது உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில், ஒரு கடை கண்ணி பக்கம் ஒதுக்க முடியுதா?
2: என்ன மச்சான், சம கூட்டமா?
1: ஆமா மச்சான், சரியான கூட்டம். ஒரு கடை பக்கம் கூட போக முடியல, அவ்வளவு கூட்டங்குது.
2: சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
1: இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா? சரி கேளு.
2: இப்போ நம்ம எந்த கடைக்கு போனாலும் உட்காரலாம், ஆனா இந்த கடைக்கு போனீங்கன்னா நீ உட்காரவே முடியாது.
1: அப்படி என்ன கடை?
2: சாக்கடை.
3: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சுரங்கப்பாதை பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்க காரணத்தினால ரயில்கள் வந்துட்டு நிறுத்தப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நரசிங்கபுரம் டு பழனியாபுரி சாலையில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் நடந்துட்டு வந்துட்டுருக்குது. நேற்று காலையில் 7 மணியிலிருந்து காங்கிரீட் பில்லர்கள் பொருத்தக்கூடிய பணி மேற்கொண்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தண்டவாள பாதையில் காலையில் 11:30 மணியிலிருந்து ரயில்கள் செல்ல அனுமதிக்கவே இல்லை. இதனால காரைக்கால் இருந்து பெங்களூரு பயணிகள் ரயில் ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லையும், சேலம் டு விருதாச்சலம் பயணிகள் ரயில் ஏத்தாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்களையும், பெங்களூரு டு காரைக்கால் பயணிகள் ரயில் மின்னாம்பள்ளி ஸ்டேஷன்களையும் நிறுத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்கள் மதியம் 2:30 மணிக்கு மேல அடுத்தடுத்து இயக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், இதனால மற்ற ஸ்டேஷன்களில் பயணிகளுடைய காத்திருப்பு நேரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு சுரங்கப்பாதை பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால ஒரு சில இடங்களில் வந்துட்டு டைமிங் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 13,675 ரூபாயாகவும், தங்கம் பவுனொன்றுக்கு 109,400 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலை வந்து 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மீட்டர் அணையுடைய நீர்மட்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இப்போ கடந்த சில நாட்களாகவே நீர்வரத்து கம்மியாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ மீட்டர் அணையுடைய நீரிருப்பு 28 நாட்களில் மொத்தமாக 20 TMC அளவுக்கு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மீட்டர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் எவ்வளோ 120 அடி. கடந்த செப்டம்பர் மாதம் 1st அணையுடைய நீர்மட்டம் 91.56 அடியாக இருந்த நிலையில் டெல்டா பாசனத்துக்காக நீர் திறக்கப்பட்டிருந்திருக்குது. கடந்த 30 நாட்களில் மட்டுமே 30th வினாடிக்கு 15,000 கனஅடியாக இருந்த டெல்டா பாசன நீர் திறப்பு வந்து அதிகமாக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த 6th அணையுடைய நீர்மட்டம் 92.39 அடி, நீரிருப்பு 55.42 TMC அதிகமானுச்சு. அதுக்கப்புறமா வரத்தை விட திறப்பு கூடுதலாக இருந்ததுனால அணையுடைய நீரிருப்பு படிப்படியாக சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது. நேற்று சாயங்காலம் அணையுடைய நீர்மட்டம் 72.86 அடியாக இருந்துட்டு வந்துருந்துச்சு. அதே மாதிரி நீரிருப்பு 35.20 TMC சரிவடைஞ்சிருக்குது. வினாடிக்கு 2642 கனஅடி நீர் வந்துட்டு இருந்திருக்குது. இது கடந்த 28 நாட்களில் அணையுடைய நீர்மட்டம் 19.5 அடி, நீரிருப்பு 20 TMC சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலம் மீட்டர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 72.86 அடியாகவும் நீரிருப்பு 35.20 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 2642 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 15,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது கடந்த நாட்கள் இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நீர் திறப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீர் வரத்து இப்போது வந்துட்டு கொஞ்சம் அதே மாதிரி மீடியமாக, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீர்வரத்து ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கடந்த நாட்கள் அதாவது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 92 கனஅடியாக இருந்த அணையுடைய நீர்மட்டம் இப்போ வெறும் 22 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இப்போ 20 TMC வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோட அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய மைசூர் டு ராமேஸ்வரம் இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. பண்டிகை காலத்தை முன்னிட்டு மைசூர் டு ராமேஸ்வரம் இடையே வார சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி இன்னையிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே திங்கட்கிழமை நாட்களில் சாயங்காலம் 6:35 மைசூரில் புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் 11 ராமேஸ்வரத்தை அடையுது அப்படின்னும், இது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:20 சேலம், 4:29 நாமக்கல், 5:18 கரூரில் நின்று போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுமார்க்க ரயில் நாளையிலிருந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் மதியம் 3:30 ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 7:45 மைசூருவை அடையுது அப்படின்னும், இது செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:08 கரூர், 8:44 நாமக்கல், 9:45 சேலத்தில் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாண்டியா, ராமநகரம், கிங்கேரி, கேஎஸ்ஆர், பெங்களூரு, ஓசூர், தர்மபுரி, திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் ஸ்டேஷன்களில் நின்று போகும் அப்படிங்கிற மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, வெப்பநிலையை அளக்கக்கூடிய கருவி எது, வெப்பநிலையை அளக்கக்கூடிய கருவி எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 to 9 மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்ப நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அதோடைய பேரேஜ்களில் 325 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. மேட்டூர் அணை சுரங்க மின் உற்பத்தி நிலையங்களில் 50 மற்றும் 200 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 250 மெகாவாட் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 கதவணை மின் உற்பத்தி நிலையங்களில் தலா 30%, அதுக்கப்புறமா 30% 250 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படலாம் அப்படின்னும், இதில் அணையுடைய சுரங்க மின் உற்பத்தி நிலையங்களில் 250 மெகாவாட் மின் உற்பத்திக்கு மேட்டூர் அணையில் 23,500 கனஅடி, கதவணை மின் உற்பத்தி நிலையங்களில் தலா 30 மெகாவாட் முழு மின் உற்பத்திக்கு 20,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 30 முதல் மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்துக்கு வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டு வந்துட்டுருக்குது. இதனால் அணைக்கு வரக்கூடிய அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அணை சுரங்க மின் உற்பத்தி நிலையங்களில் 150 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், மேலும் காவிரி குறுக்கே 10 கிலோமீட்டருக்கு 1 வீதம் செக்கானூர், நெருஞ்சிப்பேட்டை, குதிரைக்கல்மேடு, ஊராட்சிக்கோட்டை, சமயசங்கிலி, வெண்டிபாளையம், சோழசிராமணி ஆகிய கதவணைகளில் 1%, 175 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னும், இதுபடி மொத்தமாக 325 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டுருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, சீவகன் அவர்கள் வந்துட்டு மாங்குப்பை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சீவகன். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணோடி அடி ராஜினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
3: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
2: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
3: 1 முதல் 4 வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
2: 5 முதல் 8 வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
3: 9 முதல் 12 வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
2: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
3: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
2: தொடர்புக்கு 9566664663.
3: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, மேட்டூர் அணை பூங்கா, அந்த பூங்காவை வந்துட்டு இப்போது 4794 பேர் வந்துட்டு ரசிச்சிருக்காங்க, கண்டு கழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. காலாண்டு விடுமுறை மற்றும் இறுதி நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதுனால நேற்று வந்துட்டு மேட்டூர் அணை பூங்காவை 4794 பேர் வந்துட்டு மொத்தமாக சுற்றுலாப் பயணிகள் சுற்றி பார்த்துருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பூங்கா நுழைவு கட்டணமாக பவளவிழா கோபுரத்துக்கு சென்று பார்வையிட்டதன் மூலமாக நீர்வளத்துறைக்கு நேற்று மட்டுமே 74,490 ரூபாய் வந்துட்டு கட்டணம் வசூலாகியிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது வந்துட்டு மேட்டூர் பூங்கா இருக்குது இல்லையா, இப்போது லீவ் நாள் அப்படின்னாவே அங்கே வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ காலாண்டு விடுமுறை வேறையா, காலாண்டு விடுமுறை அதே மாதிரி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, சனி ஞாயிறு லீவு அப்படிங்கிறதுனால இந்த தொடர் விடுமுறை காலாண்டு விடுமுறை கடைசி பகுதி அப்படிங்கிறதுனால மேட்டூர் அணை மட்டுமே இல்லாமல் ஏற்காடு மற்றும் சேலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்கள் எல்லாத்துலையுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கூட்டம் இருந்திருக்குது. முக்கியமாக மேட்டூர் அணை பூங்காவெல்லாம் வந்துட்டு 4794 பேர் வந்துட்டு ரசிச்சிருக்காங்க. நேற்று ஒரு நாளில் மட்டுமே 74,490 ரூபாய் வந்துட்டு கட்டணம் வசூலாகிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மாதிரி இருந்தது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஆன்லைனில் இந்த ஓடிபி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வரும். அதெல்லாம் டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள் ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவேர்னஸாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு நீங்கள் டெக்னாலஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வு கூட இருக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலிருந்து 4 மணிக்குள் உருப்பாக்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன்னா உங்கள் கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலிருந்து 4 மணிக்கும் திவாகரன்னா உங்கள் கூட. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, பள்ளி செல்லும் ஆர்வத்தை உருவாக்குவது பெற்றோரின் ஊக்கமா ஆசிரியரின் அணுகுமுறையா? பள்ளி செல்லும் ஆர்வத்தை உருவாக்குவது பெற்றோர் ஊக்கமா அல்லது ஆசிரியரின் அணுகுமுறையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போது அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம சேலம் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் வேளாண் இயந்திரங்களை இயக்குதல், பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு குறித்த 16 நாள் செயல் விளக்க பயிற்சி சேலம் அரசு இயந்திர கலப்பை பணிமனையில் வழங்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத ஏஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இயந்திரங்களை வேளாண் விளை நிலங்களிலேயே பழுது நீக்கி பராமரிப்பதற்கும் இயந்திரங்களை இயக்குவதற்கும் திறன் வாய்ந்த இளைஞர்களை உருவாக்கி கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக நிதியை கொண்டு வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக வேளாண் இயந்திரங்கள் குறித்த செயல் விளக்க பயிற்சி வேளாண்மை பொறியியல் துறையின் சேலம் அரசு இயந்திர கலப்பை பணிமனையில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த பயிற்சி காலம் 16 வேலை நாட்கள், வயது வரம்பு 18 வயது முதல் 45 வயது வரை மற்றும் கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டம் தொடர்பாக முழு விவரங்களை பெற்று பயனடைய வேளாண்மை பொறியியல் துறையின் சேலம் மாவட்ட செயற்பொறியாளர் அலுவலகம், குமாரசாமி பட்டி, சேலம் 7, தொலைபேசி எண் 0427-290-6266 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைன்னா வருவாய் கோட்ட அளவில் இருக்கக்கூடிய சேலம், மேட்டூர், ஆத்தூர் மற்றும் சங்ககிரியில் செயல்பட்டு வரக்கூடிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் அல்லது வட்டார அளவில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத ஏஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ராம் அவர்கள் வந்துட்டு தருமபுரி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கே கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராம். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நாள் மாதிரியே நீங்கள்லாம் நடுமே செம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷ சொல்ல, வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787-7070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யாரு அவ இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பள்ளி செல்லும் ஆர்வத்தை உருவாக்குவது பெற்றோரின் ஊக்கமா ஆசிரியரின் அணுகுமுறையா? பள்ளி செல்லும் ஆர்வத்தை உருவாக்குவது பெற்றோரின் ஊக்கமா ஆசிரியரின் அணுகுமுறையா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான்னா 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்தியம் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, வெப்பநிலையை அளக்கும் கருவி எது? வெப்பநிலையை அளக்கும் கருவி எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் தெர்மாமீட்டர், அதாவது வெப்பநிலை மானி. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறிலிருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், தரணிதரன் அவர்கள் பாலப்பட்டியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ராணி அக்கா தருமபுரியில இருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தனேஷ், தினேஷ் மாரிமுத்து, சஞ்சய் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே இந்த நிகழ்ச்சி இதே மாதிரியே நீங்களுமே வந்துட்டு இதே மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலாக பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. நானும் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்குன்னு நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட தான் விடைபெறுவது. நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா வினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு வரோம். ஆனால் வந்துட்டோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த மாதிரி ஒரு லாங் வீக்கெண்டு திரும்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் வரும். ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஒரு லாங் வீக்கெண்ட் வரும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் என்னமோ தெரியல, அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் லீவ் வரதுனால அந்த சனிக்கிழமை யாராவது லீவ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து மூணு நாள் லீவாக கிடைக்குது. நினைக்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த லீவ்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் எனக்கு ஊருக்கு போயிட்டு இருப்பீங்க, காலேஜ் ஸ்கூல்னு பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. இந்த பரபரப்பான நேரத்தில் உங்க கூட ஜாலியாக விளையாடுறதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன விளையாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
2: இன்றைக்கி என்ன விளையாட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஜோடி என்ன?
1: எதுக்கு ஜோடி என்ன?
2: நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கு அதுக்கு அது கூட ஜோடி இருக்கும்ல, அது என்ன?
1: அது என்ன? உதாரணத்துக்கு
2: இப்போ பூட்டுக்கு ஜோடி என்னவா இருக்கும்?
1: பூட்டுக்கு ஜோடி ருக்குமணி பாட்டி மாதிரி சொல்றேன்னா பின்னோக்கு?
2: இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. பூட்டுக்கு ஜோடி சாவி தான்.
1: சாவி, பூட்டுக்கு ஜோடி சாவி. வேற
2: வேற இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஷூக்கு
1: ஷூக்கு ஜோடி லேசு. லேசு
2: லேசா?
1: லேஸ்னா சாப்பிட்றது இல்லைங்க, ஷூ கட்டுற லேஸ்.
2: ஆஹா, ஷூக்கு ஜோடி சாக்ஸு.
1: சாக்ஸு, அதாவது நாங்கள் ஒரு பொருள் சொல்லுவோம், அதுக்கு ஜோடியான பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக நம்ம வந்து விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: உங்களுக்கானது
1: ஊசி,
3: நூல்,
1: பென்சில்,
3: ஷார்ப்னர்.
1: ஓகே, பென்சில் ஷார்ப்னர் கரெக்ட். அடுத்து குடை,
3: கைப்பிடி.
1: கைப்பிடி, கைப்பிடின்னு சொல்லலாம். குடைனா மலை.
3: மலை,
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. சூப்பராக விளையாண்டுக்கம்மா, நிற்கம்மாண்ணா, ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இதே போலவே இன்றைக்கி இந்த விளையாட்டில் விளையாடணுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2: அதாவது இதுக்கு ஜோடி என்ன, இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த இதுக்கு ஜோடி என்ன கேமோட ரூல்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் சொல்லக்கூடிய பொருளுக்கு ஒரு ஜோடி இருக்கும்ல, எடுத்துக்காட்டுக்கு பூட்டுக்கு சாவி, ஷூக்கு சாக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளுக்கு நீங்கள் கரெக்டான ஜோடியை கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே. நம்ம இன்னும் நிறையா நேயர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களே. நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீபா அதுக்கு ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க.
2: இதுக்கு ஜோடி என்ன
1: பாத்தீங்களா, எது இதுக்கெல்லாம் ஜோடி தேடுறாங்க பாத்தீங்களா பிரதீபா. சூப்பரான இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது பிரதீபா?
2: அதாவது நாங்க ஒரு பொருள்லாம் சொல்லுவோம், அந்த பொருளுக்கு ஒரு ஜோடி இருக்கும்ல, அந்த ஜோடியை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட இந்த ஒரு சூப்பரான விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: திவாகர் பிரதீபா இருவருக்கும் காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோகனாதன், இருவரும் நலமா?
1: அருமையா இருக்கோம். அது ஒண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
1: விளையாடுறோம் தெரியுமா?
3: உங்களுக்கான
2: முதல் கேள்வி, மிதிவண்டி
1: பெடல். சூப்பர். அடுத்து அடுத்து வானம்,
3: மேகம்.
1: மேகம், ஓகே. அடுத்து மின்விசிறி,
3: காற்று.
1: காற்று. அருமை அருமை, அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: ஆமா,
1: காத்து இல்லாம மின் விசிறி இருந்து ஒரு யூஸும் இல்லண்ணா. அருமை அருமை, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி அண்ணா,
3: நன்றி. இருவருக்கும்
1: நன்றி.
3: நன்றி
1: அண்ணா, நன்றி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. வாக்கர் மற்றும் பிரதீபா, உங்களோட இது என்ன ஜோடி, என்ன விளையாட்டு பேர், என்ன
2: இதோட ஜோடி என்ன
1: அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும் நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க மக்களே. 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபா உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு விளையாட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க பிரதீபா, என்ன விளையாட்டுமா?
2: அதாவது இதுக்கு ஜோடி என்ன,
1: இதுக்கு ஜோடி என்ன அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த விளையாட்டு இப்போ எப்படி விளையாடுறோம் பாருங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஜோடி என்ன விளையாட்டோட விதிமுறைகள் என்ன பிரதீபா?
2: அதாவது நம்ம ஒரு சில பொருள் சொல்லுவோம், அதுக்கு ஜோடியான பொருள் இருக்கும்ல, அது என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கணும்.
1: அப்படியா? உதாரணத்துக்கு திவாகர் சோனா எஃப்எம் அந்த மாதிரி இல்லையா?
2: அந்த மாதிரி இல்லை,
1: அந்த மாதிரி இல்லை. அவ்வளோதான் பிரதீபா, எங்களை ரெண்டு பேத்தையும் பிரித்து வச்சுட்டா. ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பூட்டு சாவி, அப்புறம்
2: பூட்டு சாவி, ஷூ சாக்ஸ்,
1: ஷூ சாக்ஸ், இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கிறத வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லணும். நாங்கள் ஒன்று கேட்டோம்னா அதுக்கு ஜோடி என்னங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? எழில் அக்கா
3: நலமா இருக்கேன். திவான் பிரதீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் அக்கா, அருமையா இருக்கும். நன்றியோ நன்றி அக்கா, நன்றி. எல்லாம் உங்களோட அருள்னாலதான். நிறைய பாட்டு ஓட் பண்ணுங்க இந்த மாதிரி. சரிங்க அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: சூரியன்
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுபா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2: அதாவது ஜாடி கெத்த மூடி இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சில பொருள்லாம் சொல்லுவோம், அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோடி இருக்கும்ல, அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்.
1: இப்போ உங்களுக்காக அரும்பு மலரே அப்படிங்கிற பாடம் தான் வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க. நாங்கள் சொன்ன அந்த விளையாட்டில் விளையாடுனா மறக்காம 9787707078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலி விளையாடுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 9:35 தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களுக்காக அரும்பு மலரே பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன கடை?
2: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: பண்ணாதீங்க.
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துபாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சொல்லுங்க. என்ன மாதிரி வச்சிருக்கீங்க நீங்க பாத்தீங்களா? மக்கள் வச்சிருக்க பேர் சமையா இருக்குல்ல, ஜாடிக்கேத்த முடி. ஜாடிக்கேத்த முடி விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுங்க.
2: அதாவது நாங்க சில பேரா இருக்க ஜோடியா இருக்க பொருட்கள்லாம் சொல்லுவோம், அதோட ஜோடி என்னன்றதுதான் அவங்க கண்டுபிடிக்கணும்.
1: ஜோடியா இருக்க பொருள் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு அவங்க கண்டுபிடிக்க?
2: நாங்க வந்து ஒரு பொருள் தான் சொல்லுவோம்.
1: நாங்கன்னா யாரு?
2: நாம ரெண்டு பேர்.
1: அதாவது நாமன்னு சொல்லணும், நாங்கன்னு சொல்லக்கூடாது.
2: நாம
1: இன்னைக்கு இந்த விளையாட்டு தான் மக்களை விளையாட போறோம். இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிக்கலாம். இருக்காம கால் பண்ணுங்க 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். இப்ப விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்
1: சாமி, நல்லா இருங்க. சரி,
3: என்னப்பா
1: பாட்டி பாட்டி
3: பேர் வைக்க கட்டி வலதுகாரம்
1: வலதுகாரம்
3: சொல்லுவீங்க, அதுக்கு வலதுகாரம் எது அப்படிங்கறது
1: தான். நீங்களும் ஒரு பாட்டி புதுசா வச்சிருக்கீங்க பேரு
3: வலதுகாரம்.
1: சரி பாட்டி, பாட்டி இன்னைக்கு விளையாண்டுருவோமா வலதுகாரத்தை?
3: அழகான சிரிக்கு அது பாட்டு சூப்பரா இருந்தது இன்னைக்கு கேக்கறதுக்கு. அப்புறம் இந்த அரும்புமலை ஹம்மிங் வந்து பயங்கரமா நல்லா இருக்குது. அப்புறம் இடையில வந்து அந்த வீணை இசை கொடுத்து அடுத்த பேரகிராப் அந்த பாட்டுக்கே எடுத்து காட்டா இருக்குது அந்த பாட்டு. அப்புறம் இப்ப ஒண்ணு பாட்டு போடுச்சு, கண்ணுக்குள்ள வச்சு பாத்திருக்கிறேன். அந்த பாட்டு நாலு பாட்டு இப்ப சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: சரி பாட்டி, லிஸ்ட்
3: நாளும் சூப்பர் பாட்டு எனக்கு என்னமோ அப்படி தெரியுது. சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்க டாப் டென்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதேதான். இருந்தாலும் இந்த டாப் டென்க்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
1: நன்றி நன்றி பாட்டி, ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. நம்ம விளையாட்டு ஆரம்பிச்சிடலாமா?
3: ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே, உங்களுக்கான விளையாட்டில் முதல் பொருள் தலைமுடி.
3: சீப்பு
1: சீப்பு. ஓகே, ஷாம்பு இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி வாகை சுடவா நிகழ்ச்சியில் நானும் பிரதீபாவும் சேர்ந்து ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம். ஜாடிக்கேற்ற மூடி அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டோட பெயராக இருக்குது. இந்த ஜாடிக்கேற்ற மூடியோட விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், அதாவது ஏதோ ஒரு பொருள் சொல்லுவேன், அந்த பொருளுக்கு ஜோடியான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருப்பீங்க. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அறிமுகத்திலிருந்து கடைக்கல்வி அன்பு திவாகர் அவர்களே, அன்பு பிரதீபா அவர்களே, இருவருக்கும் இனிமையான காலை வணக்கம்.
3: அன்பு கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா அற்புதமா இருக்கேன். திவாகர் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா அற்புதமா நானும் இருக்கேன்க்கா.
2: நேற்றுக்கு டாப் 10 சூப்பர் சூப்பர் சம சம சம.
1: நன்றி நன்றி நன்றி நன்றியோ நன்றி.
2: பாராட்டும் வாழ்த்துக்களும், மேன்மேலும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள்.
1: நன்றி அக்கா, நன்றி, ரொம்ப நன்றி. கலை செல்வி அக்கா, அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா அக்கா? கலை செல்வி அக்கா,
2: ஜோடி சொல்லணும்,
1: விளையாண்டுருவோமா?
2: ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே. மரம்,
2: மரம், இலை,
1: இலை. ஓகே, அடுத்து பாடல்,
2: பாடல், இசை,
1: இசை, பாடல், இசை. அடுத்து கைபேசி,
2: ரீசார்ஜ்,
1: ரீசார்ஜ். கைபேசிக்கு ரீசார்ஜ் வராதுக்கா, கைபேசிக்கு நம்ம
2: சிம்.
1: சூப்பர் அக்கா, அருமை அருமை அருமை. அலாண்டிக்கு ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா. ஆமாக்கா, உங்களுக்காக இன்னொன்று கேட்கவா? மேகம், மேகம், மேகம், மலை. சூப்பர் அக்கா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது. பிரதீபா திவாகர் இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி அக்கா.
2: நன்றிங்க பிரதீபா.
1: நன்றி. மேட்டூர் வட்ட மாயமுத்தூர்லேருந்து நம்ம கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவோட நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணியை தாண்டி போயிட்டு இருக்கு. வேகமாக யாராவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க.
2: 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த கேம்ல எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் அப்படின்னா, இன்னைக்கு ஜாடிக்கேத்த மூடி ஜாடிக்கேத்த மூடி இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சில ஜோடியாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சொல்லுவோம்ல, அந்த பொருட்களில் ஒரு பொருள் தான் நாங்கள் சொல்லுவோம், இன்னொரு பொருளை நீங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கோம்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, வணக்கம். எங்கண்ணா வீக்கெண்ட் வந்துச்சு, டக்குன்னு போயிடுச்சுண்ணா, வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஆமா, மூணு நாள் லீவு தானா, தூங்கி எழுந்திரிச்ச உடனே வீக்கெண்ட் முடிஞ்சு
3: போச்சுண்ணா.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
3: ஜாடிக்கேத்த மூடி.
1: சூப்பர் அண்ணா,
3: விளையாண்டுலாமாண்ணா?
2: உங்களுக்கான முதல் கேள்வி ஏடிஎம்.
3: ஏடிஎம்?
1: ஆமா ஏடிஎம்.
3: கார்டு இல்ல, டெபிட்
2: கார்டு. சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்தது பர்ஸ்.
3: பர்ஸ் அதுல விசிட்டிங் கார்டு.
2: ஓகேண்ணா, கேஷும் கூட வச்சிருக்கலாம். அடுத்ததுனா பல்லாங்குழி.
3: பல்லாங்குழி அதுக்கு உண்டு
2: நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு கால் பண்ணுங்க. 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜாடிக்கேத்த முடி இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குன்னா, நாங்கள் சில ஜோடியாக இருக்கக்கூடிய பொருளில் ஒரு பொருள் சொல்லுவோம், நீங்கள் அதில் இன்னொரு பொருளை கண்டுபிடிச்சே சொல்லுவோம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணுன்னு மறக்காம கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஹாவாக் பிரதர்ஸோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கும் இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
6: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சாடிக்கேத்த மூடி, இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சில பொருள் சொல்வோம், அந்த பொருள் கூட இருக்கிற ஜோடியான பொருட்களை தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப ரொம்ப
2: சூப்பரா ஹாப்பியா
7: இருக்கு.
2: சூப்பரா போனுச்சுனா அருமையா போனுச்சு.
7: அது என்னமோ கரெக்ட் தான், எனக்கு சூப்பரா போச்சு. ஆனா என்ன ஒண்ணு, என்னடா மூணுனா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு.
2: எல்லாருக்குமே இப்படிதானா இருக்கு.
7: ஆனா
2: மழை எதுவும் பெய்யலங்கண்ணா, வெயில் தான் அடிக்குது.
7: உங்களுக்கான
6: முதல் கேள்வி பைக்.
7: சொன்னீங்க
2: நன்றி. காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சோடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாடிக்கேத்த மூடி, இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஜோடியாக இருக்கக்கூடிய சில ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த இன்னொரு பொருள் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எங்ககிட்ட சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்
2: 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் பாபா, நான் குறுநகல் கிட்டேருந்து கஸ்தூரி பேசுகிறேன்.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கணுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம்ண்ணா.
3: சரிங்கம்மா, விளையாண்டிடலாம்.
2: கஸ்தூரி அண்ணா, உங்களுக்கான முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
3: குக்கர். விசில்.
2: ஓகே, அடுத்து தட்டு.
1: தட்டு
2: தட்டு தட்டு
3: தட்டு கரண்டி.
1: கரண்டி சூப்பர் அண்ணா.
2: சீப்பு.
3: முகி.
2: சூப்பர் அண்ணா. அடுத்து வாளி.
3: வாளி மூடி.
2: வாளி வாளினா பக்கெட் அண்ணா.
3: பக்கெட் பக்கெட் தண்ணீர்.
2: சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி
3: நன்றி
2: நன்றி அண்ணா. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது பாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு பிரதீபா விளாண்டுட்டு
1: இருக்கோம், அதாவது ஜாடிக்கேத்த மூடி, இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருள் சொல்லுவோம், அதில் நீங்கள் இன்னொரு பொருள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
2: இப்போ நம்ம கூட கஸ்தூரி அண்ணா விளையாண்டது போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக தங்கமே அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. நேரம் இப்போ 10:33 தாண்டி போயிட்டுருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில், ஒரு கடை கண்ணி பக்கம் ஒதுக்க முடியுதா?
2: என்ன மச்சான், சம கூட்டமா?
1: ஆமா மச்சான், சரியான கூட்டம். ஒரு கடை பக்கம் கூட போக முடியல, அவ்வளவு கூட்டங்குது.
2: சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
1: இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா? சரி கேளு.
2: இப்போ நம்ம எந்த கடைக்கு போனாலும் உட்காரலாம், ஆனா இந்த கடைக்கு போனீங்கன்னா நீ உட்காரவே முடியாது.
1: அப்படி என்ன கடை?
2: சாக்கடை.
3: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் மற்றும்
7: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னா, ஜாடிக்கேத்த முடி. இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்ககிட்ட சில பொருட்கள் சொல்லுவோம், அதோட ஜோடியான பொருள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
8: உங்களுக்கான
7: முதல் கேள்வி, ஸ்கூல் பேக் புக். ஓகேக்கா, அடுத்த கேள்வி ஸ்கேல்.
6: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான இன்னொரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
3: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஜாடிக்கேத்த மூடி, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சில ஜோடியாக இருக்கக்கூடிய பொருட்கள் சொல்லுவோம், அதை வச்சு நாங்கள் என்ன பொருள் சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேரம் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, புலரும் காலை வேளையில் இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் அக்கா, அருமையா இருக்கும்.
4: அப்புறம் சாப்பிட்டாச்சுங்களா? ரெண்டு பேரும்
2: சாப்பிட்டாச்சுக்கா. நீங்க சாப்பிட்டீங்களா? முதல் விஷயம் என்ன?
4: பலூன்
2: சொல்லிருக்கீங்க, காத்து சொல்லுவீங்க நினைச்சேன். சரிங்கக்கா, அடுத்து விளக்கு. நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை

0: சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களை அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
1: பிரதீபா.
0: நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை
1: பை பை.
2: கொடுக்கு பார்வையில் என்ன போடுறியே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வீட்டுல காலி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்துல செல்ஃப் வாட்டரிங் தொட்டி ரெடியா பண்ணிடலாங்க. பயன்படுத்தின பிளாஸ்டிக் பாட்டில உடனடியா நம்ம குப்பையில போடாம இப்படி ஒரு சின்ன தோட்ட பயன்பாட்டுக்கு மாத்துறது வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய மறு பயன்பாட்டுக்கு முயற்சியா இருக்கும். வீட்டுல செடிகள் வளர்க்கறது பலருக்கும் பிடிச்சமான விஷயம். ஆனா தினமும் சரியான நேரத்துல தண்ணிய ஊத்துறது சில நேரங்கள்ல சிரமமா போயிடுது. குறிப்பா வேலைக்கு போறவங்க, அடிக்கடி வெளியூர் போறவங்க, அல்லது வீட்டுல அதிக எண்ணிக்கையில செடிகளை வளர்க்கிறவங்க செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறத மறுத்துவிட வாய்ப்பு இருக்கு. இத்தகைய சூழல்ல வீட்டுல வீணா கிடக்கக்கூடிய காலி பிளாஸ்டிக் பாட்டில பயன்படுத்தி சுய நீர் பாசன தொட்டி ஒன்ன எளிதா தயாரிக்கலாம். இதுக்கான அதிக செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. காலி பாட்டில தூக்கி எறிய வேணாம்னு சொல்றாங்க. 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் அளவுள்ள காலி பிளாஸ்டிக் பாட்டில இந்த முயற்சிக்கு பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பாட்டில நல்லா கழுவி உள்ள இருக்கக்கூடிய பானத்தோட எச்சங்கள் மற்றும் அழுக்குகளை நம்ம அகற்றணும். பாட்டில ஒட்டி இருக்கக்கூடிய லேபிளையும் நீக்கிட்டு நல்லா உலர்த்திக்கணும். அதுக்கப்புறமா பாட்ல நடுப்பகுதியில தோராயமா 2 பகுதிகளா வெட்டணும். இந்த சுய நீர் பாசன தொட்டியின் முக்கியமான பகுதி பருத்தி திரிதாங்க. தடிமனான பருத்தி நூல் அல்லது பருத்தி துணியை நீளமா வெட்டி பயன்படுத்தலாம். பாட்டிலோட மூடியின் மைய பகுதியில சின்ன துளை ஒன்ன உருவாக்கி அதன் வழியா பருத்தி நூலை செலுத்தணும். நூலோட ஒரு பகுதி பாட்டிலோட மேல் பகுதியில இருக்கணும். இன்னொரு பகுதி கீழ்பகுதியில இருக்கக்கூடிய தண்ணீரை தொடக்கூடிய அளவுக்கு நீளமா இருக்கணும். பருத்தி திரிய மூடியில பொருத்தினதுக்கு அப்புறமா பாட்டிலோட மேல் பகுதிய தலைகீழ திருப்பி கீழ்பகுதிக்குள்ளார வைக்கணும். இதன் மூலமா பாட்டிலோட மேல் பகுதி செடி வளர்க்கக்கூடிய தொட்டியாவும் கீழ்பகுதி தண்ணீர் சேமிக்கக்கூடிய இடமாவும் செயல்படும். மேல் பகுதி அசையாம இருக்கிற மாதிரி சரியா பொருத்துறது அவசியம். தலைகீழ வைக்கப்பட்டிருக்கிற மேல் பகுதியில நல்ல தரமான தொட்டி மண்ணை நிரப்பணும். மண்ணை ரொம்பவே இறுக்கமா அழுத்தாம கொஞ்சம் தளர்வா வச்சிருக்கிறது நல்லது. பருத்தி திரியோட மேல் பகுதி மண்ணுக்கு நல்லா பரவி இருக்கணும். அப்பதான் திரியின் வழியாக மேல வரக்கூடிய ஈரப்பதம் மண்ணோட தொடர்பு கொள்ளும். இந்த தொட்டியில சின்ன அளவிலான அலங்கார செடிகள், மூலிகைகள் அல்லது சில கீரை வகைகளை வளர்க்கலாம். ஏற்கனவே வளர்ந்த சிறிய செடிய நடலாம் அல்லது விதைகளை நேரடியா மண்ணுல விதைக்கலாம். செடிய தேர்வு செய்யறப்ப அதிக தண்ணீர் தேவையில்லாது அதோட மிதமான ஈரப்பதத்தை விரும்பக்கூடிய வகைகளை தேர்வு செய்யறது சிறந்தது. செடி நடப்பட்டதுக்கு அப்புறமா பாட்டிலோட கீழ்பகுதியில தண்ணீரை ஊத்தணும். பருத்தி திரியோட கீழ்பகுதி தண்ணீரை தொடரத உறுதி செய்யணும். தண்ணீர் திரியின் வழியாக மெதுவா மேல உறிஞ்சப்பட்டு மண்ணுக்கு போகும். இதனால மண்ணுல ஈரப்பதம் குறையறப்ப வேர்களுக்கு பக்கத்துல தேவையான அளவு ஈரப்பதம் கிடைக்க உதவியா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: Son mit der Socke, bey. Ha, ha, ha, ha, ha.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மேவில்
2: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீளுருவாக்க விவசாயத்துல கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: மீன் உருவாக்க விவசாயத்துல இருக்க கொள்கைகள் எப்படி இருக்கா, அதை உங்களால பண்ண முடியல அப்படின்னா அதை வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான அணுகுமுறையும் நீங்க கத்துக்கலாம். இது ஒழுக்கங்களா இல்ல ஒரு விதிகளா மாற்றக்கூடியதா கொள்கைகளா, எனக்கு என்ன சரி வருமோ அதே சமயத்துல என் மண்ணுக்கு எது ஆரோக்கியம் தருமோ அதை நீங்க செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செய்யலாம், ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம். அதுதான் இந்த கொள்கைகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது. ஓகே, இதுல முதல் கொள்கை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மினிமல் சாயில் டிஸ்டர்பன்ஸ், அதாவது குறைந்தபட்ச மண் தொந்தரவு. இன்னைக்கு நம்ம விவசாயத்துல ரொம்ப அதிகமா உழவு பண்றோம், இதை மறுக்க முடியாத உண்மை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அதிகபட்ச ரசாயனம் நம்ம போட்டு வளர்க்கறதுனால மண் இறுக்கம் ஆயிடுது. இந்த இறுக்கம் தளர்த்தணும் அப்படின்னா நீங்க வந்து உழவு பண்ணால்தான் அது சாத்தியம். இப்போ உழவு பண்ணிட்டு நீங்க விவசாயம் பண்றீங்க, மறுபடியும் ரசாயனம் போடுறீங்க, அது திருப்பி கடினமாக. இப்போ இதுல இருந்து நீங்க இன்னைக்கு இயற்கை விவசாயம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உழவு மறந்துடுறோம். இப்போ இயற்கை விவசாயத்துல கொள்கை ஆற ஒழுக்கம் எப்படின்னா, ரசாயனத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். ஆனா உழவை பத்தி பெரிதா இங்க யாரும் கண்டுக்கல, ரைட்? அதனால இயற்கை விவசாயம் பண்ற நிறைய விவசாயிகள் அதிகபட்ச உழவு இங்க பண்றாங்க. ஆனால் உங்கள் மண் ஆரோக்கியமா இருக்கணும்னா உழவு குறையணும். இப்போ இந்த உழவு எப்படி குறையும், இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சாயில் பேலன்சிங், அதாவது கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், இந்த நுண்ணூட்ட சத்துக்கள், இந்த ஊட்டச்சத்துக்களை நீங்க ஒரு அளவுல நீங்க உங்க மண்ணில் மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்கள் மண் பொலபொலப்பாகும். இது அறிவியல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. உங்க மண் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஏன் வந்து உழவு குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா குறுங்குளம் ஊராட்சி சோழகிரிப்பட்டி கிராமத்துல இருந்து கோவிந்தராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க வந்து சொட்டு நீர் பாசனத்துல நெல் சாகுபடி எந்த மாதிரி பயிரிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நாங்கள் வந்து நெல் சாகுபடி சொட்டு நீர் பாசனத்தில் வந்து நெல் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து தண்ணி அதிகமாக செலவாகுது. ரெண்டாவது எங்களுக்கு ஆழ்குழாய் கிணறு பாசனங்கள், ஆழ்குழாய் கிணறு பாசனங்கும் போது தண்ணி வந்து அதிகமாக எங்களுக்கு விரையாகாமல் இருக்கிறதுக்காக வந்து இது சொட்டு நீரில் வந்து நாங்கள் நெல் சாகுபடி செய்கிறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 99% எல்லாருமே சொட்டு நீர் பாசனம், தண்ணி வந்து வாட்டர் லெவல் கம்மியாகிடுச்சுங்கிறதுனால 100% எங்கள் ஊரில் எல்லாமே ட்ரிப்ரிகேஷன் தான். அப்படி இப்போ பண்ணி சாகுபடி பண்ணுறதுல நாங்கள் வந்து நெல் சாகுபடியும் வந்து சொட்டு நீரில் பாசனம் பண்ணுறோம். அப்படியே அந்த சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து சொட்டு நெல் நடவு நடணும்னு சொன்னால் 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு நெல் தேவைப்படும். அந்த ஒரு ஏக்கர் நெல்லை நம்ம வந்து நாற்று போட்டு அதை நடவு நாற்று பறிக்கிறதுக்கு அந்த 30 கிலோ 1500 ரூபா வந்து கூலி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தாற் போல வந்து நம்ம அந்த பறித்து அதை தூக்கி கொள்ளையில் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அதை இல்லாமல் அது நடவுக்கு கூலி வந்து நம்ம வந்து 1250 ரூபா சம்பளம். அப்படி ஒரு ஏக்கருக்குன்னா 18 ஆள் 20 ஆள் கேட்பாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுக்கு அடுத்தப்ப நம்ம உர செலவு இருக்கு, உரம் நடவுக்கு அடி உரம் போடணும் மேல் உரம் போடணும் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டும் போது நம்ம சொட்டு நீர்ல பண்ணோம்னா எல்லாமே அதுல போயிருக்கு. இப்போ சாதாரண ஒரு ஏக்கர் நம்ம சொட்டு நீர்ல நெல், நாங்கள் வந்து இந்த மிஷின் ஒரு சொட்டு நீர் வந்து 3 அடிக்கு டீப் ரோல் இருக்கும். இந்த ஒரு டீப்புக்கு ஒரு டீப் வந்து 3 அடி இருக்கும். அந்த 3 அடிக்கு 3 ரூபா வந்து அந்த மிஷின் வந்து ஒரு சின்ன கை மிஷின் இருக்கு, அதை உருட்டி விடுவோம். அதை உருட்டி விட்டோம்னா கரெக்டாக ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 10-12 கிலோ தான் நெல் தேவைப்படும். அப்படியே உருட்டி விட்டு அந்த நெல்லை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கானல் 3 உருட்டி விட்ட அன்னைக்கு நைட்டே தண்ணி வச்சுட்டோம்னா, தண்ணி வச்சுட்டு செட்டுப்புல தண்ணி வச்சுட்டோம்னா மூணு நாள் உள்ள களைக்கொல்லி அடிச்சுட்டோம்னா, களைக்கொல்லி அடிச்சுட்டோம்னா 1 பில்லு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படியே இல்லைன்னா கூட 3-4 நாள் அடிக்க முடியாதுன்னா 15 நாளுக்கு மேலே இருக்கிற கடைக்கொல்லி அடித்தோம்னு சொன்னால் சுத்தமாக களை இல்லாமல் கட்டுப்படுத்துற வாய்ப்பாக இருக்கும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 90% பேர் வந்து சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்க ஊர்ல தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில்
2: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கரும்பு கருணைகளை நம்ம நடுறப்ப கரையான்களோட தாக்குதலை எந்த மாதிரியான வழிமுறைகள்ல கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாயிகள், யாராவது நீங்க கரும்பு விவசாயம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது வந்து உதவியா இருக்கும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: கரணைகளை நடும் பொழுது குளோரிபைரிபாஸ் 1.5% தூளை ஏக்கருக்கு 50 கிலோ வீதம் பார்களில் இடுவதன் மூலம் கரையான்களின் தாக்குதலை நாம் கட்டுப்படுத்தலாம். செதில் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஊடுருவி பாயும் நஞ்சை பூச்சிகள் தோன்றும் பொழுது 500 லிட்டர் தண்ணீர் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நாம் கட்டுப்படுத்தலாம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த தேவையான அளவு, தேவையான சமயத்தில் குறு அளவுகளை பிரித்து தலைச்சத்தை இடுவதன் மூலம் நாம் கட்டுப்படுத்தலாம். தோகைகளை உரித்து விட்டம் கட்டுவதன் மூலம் துளைப்பான்கள் மற்றும் சாரூஞ்சி பூச்சிகளின் தாக்கத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமும், 6 பார்களுக்கு 1 பார் நாம் தக்கப்பூடை விதைப்பதன் மூலமும், கரும்பு பயிரில் சுத்தமாக நாம் பயிர் பாதுகாப்பு செய்வதன் மூலமும், நிறைவான சுத்தமான வேளாண்மை தொழில்நுட்பங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் கரும்பு பயிரில் அதிக மகசூல் எடுத்து சர்க்கரை கட்டுமான திறனையும் நாம் பெருக்க முடியும். இவ்வாறு மேற்கூறிய வழிகளை கடைபிடிப்பதனால் கரும்பில் தோன்றும் பூச்சிகளை வெகுவாக சுலபமாக நம்மால் சமாளித்து அதிக மகசூல் எடுக்க முடியும் என்பது திண்ணமே. மேற்கூறிய கரும்பில் தோன்றும் பூச்சிகளின் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருப்பின், எனது பெயர் பாஸ்கரன். நான் உதவி பேராசிரியராக கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பூச்சியியல் துறையில் பணிபுரிகிறேன். எனது தொலைபேசி எண் 9445175022 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கரும்புல தோன்றும் பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தி அதிக மகசூலை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: ஆரோக்கியம் தரக்கூடிய கம்பு வீட்லேயே ரொம்ப வந்து எளிதாக செய்யக்கூடிய 8 சுவையான உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாரம்பரிய உணவுகளில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சிறுதானியங்களில் கம்பு முதன்மையானதாக இருக்குது. அதிக அளவிலான நார் சத்து, இரும்பு சத்தும், புரதம் மற்றும் தாது உப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய கம்பு உடலுக்கு உடனடியாக ஆற்றலை தரதோட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பெரிதும் உதவியாக இருக்குது. கம்பு வச்சு சுவையாகவும் ரொம்ப எளிதாகவும் நம்ம வந்து உணவு வகைகளை செய்யலாம். கம்பு கூழ். கம்பை ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணீரை கொதிக்க வச்சு அரைச்ச கம்பை சேர்த்து கட்டி பிடிக்காமல் வேக வைக்கணும். நல்லா வெந்ததும் ஆற வச்சு மோர், நறுக்கிய சின்ன வெங்காயம், உப்பு மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து நம்ம வந்து குடிக்கலாம். அடுத்தது கம்பு தோசைங்க. இதனுடைய செய்முறை அப்படின்னு சொல்லும்போது, கம்பு 2 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, வெந்தயம் 1 ஸ்பூனு, இது எல்லாத்தையும் ஊற வச்சு மாவாக அரைக்கணும். 8 மணி நேரம் புளிக்க வச்சு உப்பு சேர்த்து வழக்கமா தோசை போல சுட்டு எடுக்கணும். கம்பு அடை செய்முறை அப்படின்னு சொல்லும் போது, கம்பு மாவோட நறுக்கிய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, ஜீரகம் மற்றும் உப்பு சேர்த்து தடிமனான மாவா பிசையணும். தோசை கல்ல அடை போல தட்டி 2 பக்கமும் நெய் விட்டு வேக வைக்கணும். கம்பு உப்புமா. சின்னதா உடஞ்ச கம்பை ஊற வைக்கணும். கடாயில கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை வந்து போட்டு தாளிக்கணும். தேவையான தண்ணீரை விட்டு கொதிச்சதுமே கம்பை சேர்த்து மிதமான தீயில வேக வச்சு இறக்கணும். கம்பு லட்டு. முழு கம்பு 1 கப்பு, சிகப்பரிசி 1/2 கப்பு எடுத்து தனித்தனியா வறுத்து ஆற வச்ச நைஸ் மாவா திரிக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கப்பு வறுத்த நிலக்கடலை, 1/2 கப்பு பொரிக்கடலை சேர்த்து கரகரப்பா அரைச்சி மொத்த மாவையும் கலந்து அதோட 250 கிராம் வெள்ளப்பாகு, ஏலக்காய் தூள், அதோட சூடான நெய் சேர்த்து சின்ன உருண்டைகளா பிடிக்கணும். அடுத்து கம்பு புட்டு. கம்பு மாவுல லேசா உப்பு தண்ணீர் தெளிச்சு உதிரியா பிசையணும். இட்லி பாத்திரத்துல ஒவ்வொரு குழியிலையும் தேங்காய் துருவல் போட்டு அதன் மேல பிசைஞ்சு வச்ச கம்பு மாவை 1 பிடி வச்சு அதன் மேல தேங்காய் துருவல் சேர்த்து 10-15 நிமிடங்கள் ஆவியில வேக வச்சு சர்க்கரை இல்லனா வெல்லம் சேர்த்து பரிமாறணும். அடுத்து கம்பு பக்கோடா. கம்பு மாவு 1/2 கப்பு, 1/2 கப்பு கடலை மாவு, நீளமா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, பெருங்காயம், அதோட உப்பு சேர்த்து லேசா தண்ணியை தெளிச்சு பிசையணும். சூடான எண்ணெயில கிள்ளி போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். அடுத்து கம்பு சூப்பு. ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சு அதுல நறுக்கின காய்கறிகள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வேக வைக்கணும். கம்பு மாவை தண்ணீர்ல கரைச்சி அதுல ஊத்தி குறு மிளகுத்தூள், அதோட உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணும். என்னங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில விளைஞ்ச கம்பு வச்சு நிறைய வந்து உணவு பொருட்களை செஞ்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல சுகர் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: தன்னோட திறமையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக வச்சு வாழ்க்கையில் படிப்படையாக முன்னேறி இன்னைக்கு பெண் தொழில் முனைவோராக வெற்றிகரமாக நடைபெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறம் ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், டெய்லரிங் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து புது திறமைகளை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல பெண்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அவங்களையும் சொந்த காலில் நிற்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஒரு சாமானிய பெண்ணிலிருந்து தன்னோட வாழ்க்கை பயணம் பல பெண்களுக்கு வழிகாட்டியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பெண் தொழில் முனைவோர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் அவங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அவங்களுடைய வெற்றி கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில அவங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் தொழில் முனைவர் தான் நம்ம கூட பேச போறாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. அக்கா,
2: என் பேர் பர்கத். நான் ஃபெமி ஃபேஷன் சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: பர்கத், அப்போ இந்த ஃபெமி ஃபேஷன் அப்படின்ற இன்ஸ்டிடியூட்டை எப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுதுக்கா?
2: ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர்

0: திங்க அப்படின்னா நான் வீட்டில் தான் இருந்தேன். அப் 2 இயர்ஸ் பாப்பா ஒன்று இருந்துச்சு. சரி எங்கேயுமே பண்ண முடியாதுன்னு சொல்ப நம்மளுக்கு எல்லாமே தெரியும், பட் இங்கே வெளியே அலோடு கூட கிடையாது, அப்படியே வளர்த்திட்டாங்க. சரி ஓகே, ஒரு ஜாப்க்கு போனேன். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள், அதை எதிர்த்துட்டு வேணாம் தான் நம்ம தனியாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5th இயர்ஸ்க்கு வந்து கால் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நல்லா பெரிய லெவலில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் வந்து சேலம்ல பல பெண்களுக்கு வழிகாட்டுதலா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றத பர்கத் அக்கா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அக்கா இப்போ நீங்க வந்து ஃபெமி ஃபேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அக்கா?
0: நான் மேரேஜ்க்கு முன்னாடி எதுவுமே ஒர்க் பண்ணல, எல்லாமே கத்துக்கிட்டேன், பட் ஆனா விலை விடல. என்ன ரீசன் அப்படின்னா, முஸ்லீம் அப்படின்னாவே அந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்பா அம்மா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெளியே போனால் ஏதாவது ஆகிடுமோ அந்த மாதிரி பயத்துலேயே வீட்டுக்குள்ளேயே வளர்ச்சிட்டாங்க. ஃபுல்லாக வெளியே வந்ததுன்னு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஒர்க் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி போ பண்ணுறேன்னு சரி பண்ணு. எல்லாத்துக்குமே சப்போர்ட்டடாக இருந்தது ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோட அம்மா, என் மாமியான்னு சொல்கிறது அது தங்கம், அவங்க ஃபுல் சப்போர்ட். நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்.
1: ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு தான் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்ததுனால தான் எனக்கு இது ஒரு இன்ஸ்டியூட்டாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கக்கா. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து இதை ஒரு இன்ஸ்டியூட்டாக மாற்றணும், ஆரம்பிக்கணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எந்த தருணத்தில் வந்ததுக்கா?
0: எந்த தருணத்தில் அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஸ் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் எப்படின்னா மட்டமாக பேசுறது, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை அவங்ககிட்ட, உனக்குன்னு ஒரு இன்சியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்குன்னு ஒரு இன்சியாலிட்டி இருக்கணும். ஸ்டார்டப்பாக பார்க்கும்போது நம்மகிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேச மாட்டாங்க. இப்போ தேடி வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா, இதை தான் ஒரு பிஸ்னஸாக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: தன்னோட தன்னம்பிக்கையையும் உழைப்பையும் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டாக வந்து ஃபெமி ஃபேஷனை வந்து எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து பர்கத் அக்கா. ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களை. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபெமி ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் பர்கத் அக்கா. ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். பர்கத் அக்கா, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ட்ரீம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். பெண்களுடைய வாழ்க்கையில ட்ரீம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து ஃபெமி ஃபேஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருந்தாலும், இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து உங்களுடைய கனவு என்னவா இருந்ததுக்கா?
4: எனக்கு மேக்கோர் தான் ட்ரீம் இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணதே என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸ்டார்ட் அப்ல இருந்தே எனக்கு மேக்கோர்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயத்துல பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பெருசா பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக அதே இதுக்காகவே என்னை தள்ளி படிக்க வச்சு அந்த இதுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தார்.
3: ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு மேக்கோவர் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனாலதான் நான் இப்போ இன்ஸ்டியூட்டா ரன் பண்றதுக்கான காரணமா மாறி இருக்கு அப்படின்றத வந்து பர்கத் அக்கா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அக்கா வாழ்க்கையிலிருந்து தெரிய ஆரம்பிக்குது. பர்கத் அக்கா, இப்ப நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாளுக்கா நீங்க கத்துக்கிட்டீங்க?
4: நான் கத்துட்டு 6 மந்த் கோர்ஸ் பண்ணிருந்தேன். மேக்கோவர்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்பா சின்ன சின்ன பிசினஸ் மாதிரி பண்ணோம். அப்புறம் இப்போ ஃபுல் ஈவெண்ட்டாக நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
3: அக்கா, நீங்கள் வந்து இந்த கோர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேமிலி சைடில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து மேக்கப்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அடுத்தடுத்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம்ல, ஒரு ஷாப்பாக ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ எந்த தருணத்தில் யார் சொல்ல ஆரம்பிச்சாங்கக்கா?
4: நான் ஸ்டார்ட் அப்பா பண்ணும்போது யாருமே சப்போர்ட்டிவ் இல்லை. ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்கிட்டாங்க தான் எனக்கு நிறையா. அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் எல்லாருமே சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டது என்னோட மாமியா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீ பண்ணிட்டு உனக்கு ஓகேவா இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. என்னை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ்லாம் 1 மந்த் 2 மந்த்லேஸ் நாங்கள் நீ எடுத்துடுவ, உன்னால் முடியாது, சின்ன பொண்ணு வச்சிருக்கா அப்படின்னா சொன்னாங்க. ஆஹா, நான் பண்ணுவேன்னே அது ரெண்டு பக்கமும் கை கொடுத்தது இவங்க ரெண்டு பேர் தான். பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவு கூட்டிட்டு வந்தது அவங்க தான்.
3: ஸோ ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க வந்து உங்களால் முடியாது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த டைமில் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மேலே வச்சது யாருன்னா என்னுடைய கணவர் என்னோட மாமியார் இருந்தான். அவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்னால தான் நான் இந்த இடத்துல இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்கள் சின்ன வயசில் நினச்ச ஒரு கனவு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இப்போது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நீங்கள் இன்ஸ்டியூட்டாகவே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படியா இருக்குது இந்த தருணம்?
4: நிறையாவே கூஸ்பம்ப்ஸ் தான். டெய்லியுமே நினைக்கும் போதே இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் நான் இருந்ததே எப்படியோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இருந்தோம். எதுவுமே பண்ண மாட்டோம், அவ்வளோதான், இப்படியே போயிடும், வீட்டுக்குள்ளேயே முடிச்சு வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை வந்து வெளியே கம்ப்ளீட்டாக விட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னை ஃபுல்ல ஃபுல் நம்புறேன், உன்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டதெல்லாம் அவங்கனால தான்.
3: கண்டிப்பாக்கா, நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் கூஸ்பம்ஸாக இருக்குது. ஏன்னா எனக்கு சின்ன வயசில் மேக்கோர் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது. அதை ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க வந்து அதாவது கணவரும் மாமியாரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துல வந்து அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸாக இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் எங்கள் கண் முன்னாடி அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் அக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயணங்கள் எல்லாத்தையும் நம்ம கூட வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு. அப்படிப்பட்ட பர்கத அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஃபெமி ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் பர்கத அக்கா. ஸோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த மேக்கோவர் ஆர்டிஸ்ட் ஒரு துறையை ஆரம்பத்தில் சூஸ் பண்ணி அது இப்போ ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட்னால இந்த இடத்துல வந்து நின்றுருக்காங்க, ஒரு இன்ஸ்டியூட்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கணும்னு நானும் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். பர்கதக்காட்டை நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். பர்கதக்கா, அப்போ இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மேக்கோவர் ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்து ஆகிட்டீங்க, ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு போது கண்டிப்பாக சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாதையில் என்ன மாதிரியான சவால்கள் இருந்ததுக்கா?
2: ரியாலிட்டியாக எனக்கு ரொம்ப வந்துச்சு. என்னன்னா, கொஞ்சம் மணி ப்ராப்ளமும் இருந்துச்சு, ரிலேஷன்னால கொடுக்குற ப்ரெஷர் இருந்துச்சு, குழந்தைய பார்க்க மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க, வீட்டை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன, இப்போ லேடிஸ்னா தெரியும்ல வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த வேலையை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து பார்த்துட்டு ஹஸ்பண்டை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும் அப்படின்னு இருப்பேன். எல்லாத்தையும் தடுத்தாங்க. இப்போ ஆஃப்டர் லாஸ்ட் இயராக மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆனேன். மறுபடியும் நீ பண்ணாத, ரெண்டாவது பேபி இருக்கு, வெளியே விட்டுரு, கடையை காலி பண்ணிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. 2 months பேபி எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் பண்ணிப்பேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கும் சரி ஓகேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணி அதுக்கும் ஓடிட்டுருக்கேன்.
1: கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அது கூடவே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு நிலை தாங்க எனக்கு இருக்குது. ஏன்னா 2 months குழந்தைய கை குழந்தைய வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு போது இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்க கூட முடியல. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அக்கா, இப்போது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தோட சவால் இதெல்லாம் இருக்க ஆரம்பிச்சது. அந்த சவால்களையும் தாண்டி என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு எதுக்காக கொடுத்தது?
2: எது எனக்கு கொடுக்குது அப்படின்னா, என்னோட என்ன சொல்றது, என்னோட ஸ்பீடு தான், என்னோட பூஸ்ட் பவர் தான். என்னால சும்மா இருக்க முடியாது. நான் ஏன் சும்மா இருக்கணும்? எல்லா லேடிஸுக்கும் நான் கேட்கற ஒரே விஷயம், ஏன் சும்மா இருக்கீங்க? சும்மா இருக்கிறனால நம்ம ஒருத்தர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி இருந்து ஹஸ்பண்ட்டை கேட்கற மாதிரி இருக்கும், இல்லை அப்பாட்ட கேட்கற மாதிரி இருக்கும். அது எதிர்பார்க்கறனால தான் அவங்க உங்களை ஏதாவது பேசுவாங்க. நீங்களே ஏதாவது ஒரு பண்ணீங்கன்னா, நம்ம தப்பு பண்ணாதானே தப்பு, நம்ம தப்பு பண்ண கிடையாதே. எதா இருந்தாலும் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ தெரியாதவங்களே பேசினாலும் நம்மளுக்கு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிட்டே இருங்க. அதில் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ராங் வேல போனால் மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்துவாங்க.
1: நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சரியான பாதையில் வந்து எல்லாரும் போகணும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக தொழில் தொடங்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் என்னால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அதை எல்லாத்தையும் எப்படிக்கா கடந்து வந்தீங்க?
2: ரியலாகவே நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நம்மளை நம்புவாங்களா அப்படின்ற பயம் இருந்துச்சு. எனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியுன்றது மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதனால நிறையா வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதையும் மீறி இப்போ என்னோட சேலம் மக்கள் ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட்டிவ் தான். என்னை தொடர்ந்து என்னோட வீடியோஸை பார்த்தோ என்னோட ஒர்க் பார்த்தோ கம்பல்சரி என்னை தேடி வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
1: என்னோட உழைப்பு எனக்கு தெரியும், ஆனால் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே என்கிட்ட வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக நான் வந்து கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். அதுக்கான பலன் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணமாக மாறி இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அருமையான விஷயம்க்கா. இதே மாதிரி அக்காவோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பயணங்கள்லாம் இருக்கு, என்ன கற்றுக்கிட்டாங்க, நமக்காக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபெமி ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்டினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய பர்கத் அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். பர்கத் அக்கா, நீங்க வந்து ஒரு ஃபெமி ஃபேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இன்ஸ்டியூட்ல நீங்க எல்லாருக்கும் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தா எல்லாரும் என்னென்ன கத்துக்கலாம்க்கா?
2: ஃபெமி ஃபேஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்டிங் டைலரிங் ஆரி இது மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க, நீங்க இன்னொன்னு பண்ணுங்க, வேற பண்ணுங்க, இன்னும் நாங்க வரோம், நாங்க வந்து ஜாயின் பண்றோம், உங்க கோச்சிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால டைலரிங்ல டைலரிங் ஆரி ஒர்க், மெகந்தி, சாரி டிரைப்பிங், பிளவர் மேக்கிங் கிளாஸ், பிரைடல் மேக்கப், ஃபேப்ரிக் பெயிண்டிங், எம்ப்ராய்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்ஸ் இன்க்ளூட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அக்கா, நீங்க சொல்றது பார்த்தா லிஸ்ட் பெருசாயிட்டே போகும் போல. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஆரி ஒர்க்கு, டைலரிங்கு, சாரி டிராப்பிங்கு, மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்க வந்து கத்துக் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்போது, இது எல்லாத்தையும் நீங்க எப்படிக்கா கத்துக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் தான் இருந்தது. ஆனா இந்த கோர்ஸ் எல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்பக்கா வந்தது?
2: கம்ப்ளீட்டா என் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கற அதே க்வெஸ்சன்ஸ் தான், எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்க எப்படி வந்து கத்துக்கிறீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கலாமா நீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னு? இல்ல, எல்லாமே கத்துக்கணும். ஏதாவது ஒண்ணுனாலும் ஒண்ணு நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் அப்ப நான் டைலரிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே அதோட ஃபேஷன் டிசைனரை ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்றனால இந்த ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் இது எல்லாமே அப்படியே பண்ணோம். அடுத்தது என்னோட ட்ரீம் மேக் ஓவர், அப்படியே அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதை எல்லாத்தையுமே நான் பார்த்தேன்.
1: அதாவது ஒரு பிசினஸ் இல்லைன்னா இன்னொரு பிசினஸ் கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டேன். அது மூலியமா பாருங்களேன், டைலரிங் கிளாஸ் கால் வரல அப்படின்னா அடுத்தது ஆரி ஒர்க் கிளாஸ் நான் எடுத்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுக்கிறது மூலியமா நமக்கு வந்து நம்மளோட பிசினஸ் தான் டெவலப் ஆகுது, அந்த ஒரு எண்ணம் தான் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு, கண்டிப்பா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று தேவைப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணா நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்போது ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க கொஸ்டின் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பொண்ணு நம்பி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதுல சக்சஸ் ஆயிடுவாங்களா அவங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கும். சோ அதெல்லாத்தையும் எப்படிக்கா கடந்து வந்தீங்க? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு யாருக்கா சப்போர்ட் பண்ணா?
2: நான் கண்டிப்பா ஸ்டார்ட் அப்பா பண்ணும் போது என்னோட மாமியா அவங்க தான் நான் முக்கியமான ரீசனா சொல்லுவேன். என்னை கூட்டிட்டு போய் ஒரு ஷாப்பை காமிச்சு நீ இதை வெயி அப்படின்னு சொன்னது அவங்க தான். அதுக்கான ஸ்டார்ட் அப்போட மணி ப்ரொசீட் பண்ணதும் அவங்க தான். ஃபர்ஸ்ட் நீ பண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டு. இப்படி மாமியாரெல்லாம் கிடைப்பாங்களா தெரியல, சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்காங்க.
1: கணவரை தாண்டி மாமியார் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க தான் கடையை வைக்கணும்னு கடையும் சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா, இப்போ நீங்கள் வந்து மேக்கப் ஒரு ஆர்டிஸ்டாக ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு மேக்கப் போட்டிருப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்த ஃபீட்பேக், பாசிட்டிவான ஃபீட்பேக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கக்கா.
2: அவங்களாம் நல்லா இருக்குச்சுட்டாங்க, எனக்கு தான் அந்த பயம் பதட்டம் அதெல்லாம் இருந்துச்சு. மற்றபடி அவங்களாம் ஓகே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் முடிச்சுட்டு போர்ட்ஃபோலியோ பண்ணும் போது என்னோட சாரே சொன்னார், மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் அந்த பயமும் பதட்டமும் எனக்கு தான். ஆனால் இப்போ வரைக்கும் நான் நல்லா தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்ததுலாம் ஃபீட்பேக் எல்லாருமே நான் எங்கே போய் போட்டாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்.
1: ஸோ என்னோட மேக்கப் பார்த்து வியந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த பயம் பதட்டம் இதெல்லாம் இருக்க ஆரம்பிச்சதுனால அந்த நேரத்தில் எனக்கு இன்ன வரைக்கும் இதுதான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டேன் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லாமல் அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். இறுதி பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்கத் அக்கா தான் சேலத்தின் முக நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்கத் அக்கா ஃபெமி ஃபேஷனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடியவங்க தான் பர்கத் அக்கா. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். பர்கத் அக்கா, இப்போ எல்லா பெண்களுக்குமே வந்து ட்ரீம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அப்படி பெண்களுக்கு ட்ரீம் இருக்கு அப்படின்னு போது அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும்க்கா?
4: கண்டிப்பா ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கணும். என்ன கேட்டா, ஒரு மேரிடான கேர்ள் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கணும், அன்மேரிடா இருந்தாங்கன்னா அப்பாவோட சப்போர்ட் இருக்கணும். கண்டிப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஒரு பொண்ணுன்னு வெளியே விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பயப்படுற ஆள் இருந்தா அம்மா தான் பயப்படுவாங்க. இதே அப்பாவா இருந்துச்சுன்னா அவருக்கு தெரியும் தன்னோட பொண்ணு எப்படிப்பட்டவ எப்படி இருப்பா அப்படின்னு, அவர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா ஃபுல் ஆவாங்க. அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்.
3: திருமணத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பா வந்து சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிக்கணும், திருமணத்துக்கு பிறகு கணவர் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டா இருந்தா பெண்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில்

0: அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அக்காவோட கனவு ஃபுல்ஃபில்லாக இருந்தாலும் அக்கா மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரோட கனவு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றத அக்கா வந்து ஒரு ட்ரீமாக வச்சிருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம்க்கா. அக்கா இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க என்னோட இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு புதுசாக ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை புதுசாக தொழில் முனைவராக நான் உருவாகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் நான் என்னக்கா சொல்லுவீங்க?
1: கண்டிப்பா என்ன கேட்ட இதே தான், நீங்க பண்ணுங்க கரெக்டா பண்ணீங்கன்னா, நீங்க போற வழி தப்பு இல்ல அப்படின்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்களா தேசிய கேட்கலாம், அதே மாதிரி நீங்க கரெக்டா பண்ணுங்க, சப்போர்ட் ஆல்ரெடி தேடி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இன்ஸ்டா சோசியல் மீடியால வர கமெண்ட்ஸோ ஆர் மெசேஜோ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க எதையுமே கண்டுக்க வேண்டாம். அதுக்கு உட்காந்து ரீப்ளை பண்றதோ இல்லக்கா அதுக்கு பயந்துகிட்டு இதை ஸ்கிப் பண்றதோ அதெல்லாம் பண்ணவே வேண்டாம், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம்.
0: ஸோ புதுசாக ஆரம்பிக்கக்கூடியவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதில் வந்து எதுக்காகவும் பயந்துக்காமல் உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்துகிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா இவ்வளோ நேரம் இங்கே கூட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மொத்தத்தையும் பகிர்ந்துருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
1: கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. நிறைய விஷயத்த சொல்லணும், யார்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தோன்ற ஒரு விஷயத்த கூட இப்போ இந்த இவங்க உங்கள் மூலியமாக நான் சொல்கிறேன், எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக்கா, நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் நேயர்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான மூமெண்ட்டாக அவங்க எல்லாருக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேயர்களை இன்றைக்கி நம்ம கூட வந்து சேலத்தின் முகங்கள் சில யார் பேசியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே கேட்கும்போது மனசை நெகிழ வைக்கக்கூடிய அதே நேரத்தில் வியக்க வைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பயணமாக இருந்துச்சு பர்கதக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லும் போது. ஏன்னா கையில் 2 மாதம் பச்சிலம் குழந்தை, இன்னொரு பக்கம் உடம்புல ஆப்ரேஷன் முடிஞ்ச கடினமான சூழ்நிலையில் எந்த பெண்ணாக இருந்தாலும் கொஞ்ச காலம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் தன்னோட இன்ஸ்டியூட்டை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழிலை கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தளராம உழைச்சுக்கிட்டு இருக்காங்க பர்கதக்கா. வழியையும் தாண்டி தடைகளை உடைச்சு இன்னைக்கு பல பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை புயலா சாதிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து பர்கதக்கா. ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட லட்சிய பயணமா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தாங்க. ரொம்பவே நன்றிக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நேயர்களே,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. என்னங்க மடமடன்னு பட படன்னு வேலை போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நான் தான் உங்க கூட பேச போறேன். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பள்ளி செல்லக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குறது பெற்றோரோட ஊக்கமா இல்லைன்னா ஆசிரியரோட அணுகுமுறையா அப்படின்ற தலைப்புல தாங்க நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். 10 நாளைக்கு அப்புறமா குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து திரும்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க ஐயோ லீவ் விட்டு போகணுன்னாவே ரொம்ப சலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க அப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்க இப்போ வீட்டில் இருந்துட்டு போர் அடிக்குதுப்பா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரிங்க, இந்த தலைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீட்டு சூழல் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க அந்த ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருந்துட்டு வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த ஆர்வத்தை வந்து தூண்டணும். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாரு இன்னைக்கு வந்து உன்னோட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கப்புறம் ஏ நல்லா இருக்குப்பா சூசா ஆக்ஸெல்லாம் அப்படியே நீட்டாக இருக்குது. சரி இந்தா இன்றைக்கி வந்து இந்த பிரேக் டைமில் வந்து இந்த சாக்லேட் நீ சாப்பிட்டுக்கோ. அதே மாதிரி இன்றைக்கி டீச்சர் என்னெல்லாம் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீ வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே அதை வந்து குழந்தைங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, ஏதோ நம்ம ஒரு 4 விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதில் 2 விஷயம் உங்களோட காதுக்கு போகும். அதில் 1 விஷயத்தையாவது கண்டிப்பாக வந்து ஈவினிங் வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்லக்கூடிய குழந்தைங்கள்லாம் இன்றைக்குமே வந்து இருக்கிறாங்க. நம்ம கேட்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி நம்ம இதை ஏன் வந்து வீட்டில் போயிட்டு அப்பா கிட்டேயோ இல்லைனா அம்மா கிட்டேயோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்கூல்லேயும் அவங்க வந்து கவனமாக வந்து பாடத்தை கவனிப்பாங்க. யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க நோட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரேக் டைமில் நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லன்ச் டைமில் நாங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜாலி இல்லைங்களா. நம்மளுமே வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் செஞ்சவங்களாக தாங்க இருப்போம். சரிங்க, இன்னைக்கான தலைப்பை நான் இன்னொரு முறை வந்து நினைவூட்டுறேன். பள்ளி செல்லக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குறது பெற்றோரோட ஊக்கமா ஆசிரியரோட அணுகுமுறையா அப்படின்ற தலைப்பில் தான் நீங்கள் நம்ம கூட பேச போகிறீங்க. எந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்கே கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பள்ளி செல்லக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குறது பெற்றோரோட ஊக்கமா ஆசிரியரோட அணுகுமுறையா அப்படின்ற தலைப்புல தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம், நான் ருப்பணியம்பா தாதக்கவட்டியில இருந்து பேசுறேன்.
6: வணக்கம்.
7: இருக்கீங்க?
6: வணக்கம் வணக்கம் பாட்டி, சூப்பரா இருக்கும் பாட்டி, நீ எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கும் சொன்னேன், நல்லா இருக்கும்.
6: சொல்லுங்க பாட்டி, இந்த தலைப்பு பத்தி சொல்லுங்க பாட்டி.
7: அதாவது குழந்தைங்க சிறிய குழந்தைங்க 1 இயர்ல இருந்தே பாருங்க, குழந்தை எழுந்து நடக்கிறதுக்கு இந்த மாதிரி வரும்போது பொம்மை எல்லாம் வச்சுட்டு பேரண்ட்டுங்க தான் வந்து அந்த பொம்மை கட்டி விளையாட்டு காட்டுவாங்க. அப்படி விளையாடும் போது ஸ்கூலுக்கு போற பொம்மைகள்லாம் வாங்கி வாங்கி கூட குழந்தைங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இதெல்லாம் காட்டி கூட அம்மா வந்து நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி அக்கம் பக்கம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட அவங்க போடுற யூனிஃபார்ம பார்த்துட்டு பேக் எல்லாம் மாட்டிட்டு போறத பார்த்துட்டு நீயும் கொஞ்சம் பெரியவனாகி நீயும் இதே மாதிரி போட்டுக்கோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் மனசுக்குள்ள வர வைக்கணும். அதே போல புக்கு சில புக்கு குழந்தைங்க புக்கு பாத்தீங்கன்னா பொம்மை போட்ட புக்குகள் அதெல்லாம் ரைம்ஸ் தமிழ் பாட்டுக இந்த மாதிரி எல்லாம் வரும். அது பள்ளி செல்ல விரும்பு பாடம் எல்லாம் கரும்பு படித்து விட்டு திரும்பு பண்ண வேண்டாம் குறும்பு இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ அந்த யானை பாட்டு யானை தண்ணி குளத்துல அடிக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வரும். இதெல்லாம் சொல்லி சொல்லி குழந்தைங்களை வளர்த்துனா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போற இன்ட்ரெஸ்ட் வரும். அதே போல அங்க போனா உனக்கு அந்த டீச்சர் வந்து இது தருவாங்க, புக்கு தருவாங்க, சாக்லேட் தருவாங்க, இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தணுமா அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஸ்கூலுக்கு போக விருப்பப்பட்டுருவாங்க. அதுக்குள்ளேயே 2-3 வயசு வந்துடும். 3 வயசுக்கு பேபி கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சோம்னா அது போயிட்டு நல்லா சந்தோஷமா போயிட்டு வருங்க. வந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி கேட்டா அது பிள்ளைங்க அந்த டீச்சர் சொன்னது எல்லாம் ஒன்னு ரெண்டு சொல்லும் அந்த மழலை மொழியில. அப்படி சொல்ல போது நல்லா இருக்கும். ஏமா நீ வெரி குட் பாய் அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைங்களை ரொம்ப ஊக்குவிச்சாங்கன்னா அந்த அடுத்த நாள் போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்குள்ள பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா அதை சொல்லுவாங்க. ஓடு அவன் போறான் நீ ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே மாதிரி குளிக்க வச்சு பார்ப்பட வச்சு அனுப்பிச்சுட்டோமா அந்த குழந்தைங்க தானா போகும். அதே மாதிரி டீச்சர் கொடுக்கற அன்பாலையும் டீச்சர் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. அம்மா சொல்றது கூட குறைஞ்சு போயிடும், டீச்சர் சொல்றதுதான் பெருசான்னு நினைச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால டீச்சருக்கும் பொறுப்பு உண்டு, பெற்றவர்களுக்கும் பொறுப்புண்டுங்கிறது என்னோட கருத்து சாமி.
8: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க பாட்டி. நன்றி நன்றி பாட்டி. நன்றி
7: நன்றி நன்றி சாமி.
8: பாட்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களை வந்து நம்ம ஆர்வத்தோடு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து பெற்றோர்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். அடுத்ததாக உங்களுக்காக தினேஷ் சேகரனோட தங்கமே அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
5: என்ன கடை?
6: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பள்ளி செல்லக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குறது பெற்றோரோட ஊக்கமா ஆசிரியரோட அணுகுமுறையா அப்படின்ற தலைப்புல தாங்க பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: பத்மாவதி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துல திருப்பூர் மாவட்டம் மாதவன்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன்
1: ஐயா. சொல்லுங்க ஐயா.
2: மாணவர் பள்ளி செல்ல மாணவர்கள் ஆர்வத்துக்கு காரணம் பெற்றோரின் ஆர்வமா
1: ஊக்கமா ஆசிரியரோட அணுகுமுறையா
2: விருப்பமா அல்லது ஆசிரியர் அணுகுமுறையான்னு கேக்குறீங்க?
1: ஆமாங்க ஐயா.
2: பள்ளி செல்ல விருப்பம் வீட்டுல இருந்து குழந்தைகள நேரமே எல்லாம் இது பண்ணி அனுப்புறதுக்கு பள்ளி செல்ல பள்ளிக்கு அனுப்பி வைக்க பெற்றோர் விருப்பத்தை தானே மாணவர்களும் கிளம்ப முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா.
2: அதனால பெற்றோருடைய விருப்பம் இருக்கணும். இது ஆசிரியர் அணுகுமுறையும் வந்து அந்த காலத்துல எல்லாம் போட்டா படிப்பு வாலியா தட்டி எடுத்து ஜாலி அடிப்பாங்க, மொழியில எல்லாம் அடிப்பாங்க. ஏன்னா நாங்க கொஞ்ச காலத்துல
1: சரிங்கய்யா.
2: அதனாலயே பார்த்தா இந்த படிச்சு படிக்காத நிறைய பேர் பள்ளி கொடுத்து படிக்கிறது அதுவும் கூட காரணமானது. அப்போ
1: என்ன
2: ஏதாவது அப்படி இப்படின்னு வந்தா அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்தா அவரு மொழியை அடிக்கூடாது அப்படின்ட்டாங்க. மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஆசிரியர் தெரியாம செல்போன்ல எடுத்து சமூக வலைதளத்துல விட்டாங்க, தலைவலி பிரச்சனை வந்துருது இல்லையா? மாணவர்களுக்கு பள்ளி செல்லவருக்கு உண்டான ஆர்வத்துக்கு நல்லா படிப்பாங்க.
1: நன்றி நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்களோட
2: கருத்தை.
1: நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா வந்து அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல் ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் வந்து கனிவாக ஒரு பாசத்தோட அவங்க அணுகக்கூடிய முறை வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே கூட தெரியும், நம்ம படிக்கிற காலத்தில் கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க சொல்லித்தரக்கூடிய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாடத்தை ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி அவங்க கண்டிப்பாக வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுமே வந்து அதுக்காகவே அவங்களோட கிளாஸ் வந்து கவனிப்போம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பள்ளி செல்லக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குறது பெற்றோரோட ஊக்கமா ஆசிரியரோட அணுகுமுறையா அப்படின்ற தலைப்புல தாங்க பேச போறோம். அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தான், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, இந்த தலைப்புல நீங்க பேசுங்க.
4: ஆமா கண்டிப்பா, பெற்றோர்களினுடைய அந்த ஒரு விஷயம் தான் மிக மிக முக்கியமா தேவைப்படுதுப்பா. ஏன்னா பெற்றோர்கள் தான் ஃபர்ஸ்ட் குழந்தைகளை அனுப்பணும், அவங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சமுதாயத்துல நல்ல பேர் அப்படிங்கறது குழந்தைகள் பெறுவாங்க அப்படின்னா, அந்த முக்கியமா நல்ல பேர் வாங்குவதற்கு ஒரு உந்துதலாக இருப்பது அப்படிங்கிறது கூட பெற்றோர்கள் தான். அதாவது ஆசிரியர்களுடைய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கறது ஸ்கூலுக்கு போனா மாத்திரம் தான் கிடைக்கும். ஆனா வீட்டுல இருந்து குழந்தைகள் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்றால்தான் அவங்க மென்மேலும் வளர்ச்சி பெற முடியும். அப்போ பெற்றோர்கள் அரவணைத்து குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் வாங்கணும், குழந்தைகள் பெயர் சொல்லும் பிள்ளைகளாக வளரணும் அப்படின்ட்டு அவர்கள் யோசித்து அவர்களுடைய அளப்பரிய அந்த பங்கு அப்படிங்கறத செய்யணும்பா. பழைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படின்ட்டு ரெண்டு பேர் எடுக்கும் பொழுது ஆண் குழந்தைகளுக்கு கல்வியும் பெண் குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு கல்வியில முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாதுப்பா. ரெண்டு பேருமே, ஆணாக இருக்கட்டும் சரி பெண்ணாக இருக்கட்டும் சரி, அந்த குழந்தை அப்படிங்கிறவங்க பள்ளிக்கு போகணும் அப்படின்ட்டுன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குவதே பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் தான். நீ போப்பா, நீ இதை பண்ணுப்பா, அதை செய்யப்பா, நான் உனக்காக இருக்கேன்ப்பா அப்படின்ட்டுன்னு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அவர்களை பெயர் சொல்லும் பிள்ளைகளாக ஆத்துறது. நிச்சயமா ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்தாங்கன்னா அடுத்த படிநிலைக்கு குழந்தைகள் செல்வாங்க அப்படின்ட்டும் கூட நான் நினைக்கிறேன்ப்பா.
3: ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க ஐயா, உங்களோட கருத்தை. நன்றி. நன்றிங்க ஐயா,
4: அற்புதமானது ஒரு தலைப்பு. நன்றிப்பா.
3: எப்பயுமே ஸ்கூல் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடிய அணுகுமுறையை நினச்சே நம்ம வந்துட்டு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த கிளாஸில் உட்காருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெஞ்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக வந்து அந்த கிளாஸை கவனிப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டீச்சர் எந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு படிக்கிறது, அது வந்து ஒரு சூப்பரான அனுபவமாக தான் இருக்கும். தொடர்ந்து வந்து நம்ம இந்த தலைப்பில் வந்து பேசலாங்க. அடுத்ததாக உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.
5: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
6: அப்போ ரெடியா இருங்க.
5: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
6: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
5: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
6: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
5: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
6: முன்பதிவிற்கு 9962727

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: என்ன தலைப்பு சொல்லி கேட்டீங்கன்னா, பள்ளி செல்லக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குறது பெற்றோரோட ஊக்கமா ஆசிரியரோட அணுகுமுறையா அப்படின்ற தலைப்புல தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் அக்கா, சொல்லுங்கக்கா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கக்கா, இன்னைக்கான தலைப்புல பேசலாங்களா?
5: பேசலாங்கம்மா. ஆசிரியருடைய அணுகுமுறை தாங்கம்மா சொல்லுவேன் நானு.
4: சரிங்கக்கா.
5: உங்க வீட்டுல எவ்வளவுதான் நீங்க குழந்தைகளை இது பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் அவங்க ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுக்கற விதம், அவங்க காட்டுற அன்பு, இதனாலதான் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆசைப்படுவாங்க.
4: சரிங்கக்கா.
5: அங்க வந்துட்டு ஏதோ அவங்க ஒரு மாதிரி கடுமையா பேசுறது இது மாதிரி எல்லாம் இருந்தா குழந்தைகள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுவாங்க, அரம்பிடிப்பாங்க. அவங்க நல்ல விதமா சொல்லி கொடுக்குற விதம், அவங்க நடந்து காட்டுற அன்பு எல்லார்கிட்டையும், இது மாதிரி இருக்கும் பொழுதுதான் நான்லாம் சின்ன பிள்ளைல ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், ஸ்கூலுக்கு போயிடுவேன்.
4: சூப்பர் அக்கா.
5: ஸ்கூலுக்கு போறதுதான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா ஆசிரியர்களுடைய அணுகுமுறைதான் காரணம்.
4: கண்டிப்பா.
5: அவங்க எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருப்போம், அவங்களுக்கு அப்படி கிடையாது, 40 குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களை எல்லாரையும் ஒரே இதா கவனிக்கணும், ஒரே இதா அன்பு காட்டணும் அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும்.
4: சரிங்கக்கா.
5: ஆசிரியர்ன்றது ஒரு அரப்பணைன்னு சொல்றாங்க. ஆசிரியர் தனி ஒரு அரப்பணைன்னு சொல்றாங்க. அதனால அவங்க வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருந்தாதான், நம்ம குரு பகவான் நம்மளோட ராசியில வந்து அமருங்கிறதுதான் நமக்கு செல்வம் கொளிக்கும் வளம் பெருகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
4: கண்டிப்பாக்கா.
5: அது போலதான் ஆசிரியர்களும் குரு ஆசிரியர் அதுதான் குருன்னு சொல்றாங்க. அவரும் அவங்க வந்து நல்ல விதமா நமக்கு இது பண்ணி குடுக்கறதுதான் நம்ம லைஃப் ஃபுல்லா லைஃப் லாங் பூரா நம்ம வந்து நல்ல ஒரு நல்ல அறிவுள்ளவங்களாவும் நல்ல செல்வ செழிப்புள்ளவங்களாவும் இருக்கிறதுக்கு காரணம் அவங்கதான்.
4: சரிங்கக்கா.
5: அதனால ஆசிரியர்களுடைய அணுகுமுறை நல்லா இருந்தா இப்ப எல்லாம் பரவாயில்லைங்கம்மா, இப்ப எல்லாம் எவ்வளவோ முன்னேற்றம், நிறைய முன்னேற்றம் இருக்கு. நல்லா குழந்தைகளை கவனிக்கிறாங்க, நல்லா சொல்லி அன்பு ஆதரவு இல்லைன்னா நம்ம லைஃப்ல லைஃப் லாங்

0: ஆசிரியர்களை நினைக்கணும். நாங்க என்னோட தமிழ் ஆசிரியை இதாமா சொல்ல வருவேன், எனக்கு தமிழ் ஆசிரியர்கள் எட்டு எடுத்தாங்க. நாங்க தமிழ்ல நல்லா சுத்தமான தமிழ்ல பேசுறோம்னா அதுக்கு அவங்கதான் காரணம். நல்லா அன்பா சொல்லி கொடுப்பாங்க, குழந்தைகளை தான் முதன்மையா அவங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க. படிக்கிற குழந்தைகளை விட படிக்காத குழந்தைகளுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க.
1: சூப்பர் சூப்பர்.
0: இந்த தமிழ் உச்சரிப்பு, இந்த லா லா இது மாதிரி எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அவங்க. அது இன்னமும் நாங்க அவங்கள மனசுல வச்சிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய அணுகுமுறை தான்.
1: அருமையா சொன்னீங்கக்கா, நன்றி நன்றி அக்கா.
0: நன்றிங்கம்மா, நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கும் பாராட்டும் வாழ்த்துக்களுங்கம்மா.
1: நன்றி நன்றி அக்கா.
0: நன்றிங்கம்மா.
1: அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆசிரியரோட அணுகுமுறை தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரம் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு குழந்தை ஸ்கூலில் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, சரி கண்ணு விடு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைமு மார்க் கம்மியாக இருக்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்க குழந்தைங்களை வந்து அடுத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து அவங்களையும் வந்து தட்டி கொடுத்து நம்ம படிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து படிப்பாங்க. சரிங்க, இந்த தலைப்பில் இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக அவங்களோட கருத்துக்களை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா வந்து நார்மல் மெசேஜ்லேயோ இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணியோ நீங்கள் சொல்லலாங்க. கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களும் வந்து வரவேற்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். டாடா பாய் பாய் நேயர்களே, இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நான் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமும் ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேச போகிறோம். அப்படி முதல் விஷயமாக உடற்பயிற்சி பண்ணுறவங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணாலே அப்படியே கண்ணா பின்னான்னு வேர்த்துறோம். ஸோ நான் அவங்கள பார்த்தா என்ன நினைப்போம், அப்பா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு தான் நினைப்போம். அதே மாதிரி ஒருத்தர் 1 மணி நேரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார், அந்த வேர்வை ஒரு சொட்டு கூட வராது. ஸோ ஒரு கரெக்டாக ஒர்க் அவுட்டே பண்ணல, சும்மா ஜிம்மில் இருந்தாண்டு நடந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் வியர்வைக்கும் அந்த ஒர்க் அவுட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடற்பயிற்சி நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது வியர்வை அப்படின்றது நம்ம உடலை குளிர்விக்கக்கூடிய ஒரு கூலிங் சிஸ்டமா, அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய அந்த உட்புற வெப்பநிலை இருக்கு இல்லைங்களா, இன்டர்னல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்களாம். ஸோ அந்த சமயத்தில் அந்த உடல் வியர்வையை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி அது வெளியேற்றி நம்ம உடல் வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுது. அதுதான் உண்மையான அர்த்தம் வியர்வைக்கு. ஸோ இதனால தான் வியர்வை அப்படின்றது வருது. ஸோ நம்ம உடலில் அந்த ஃபேட் வந்து கம்மியாகிறதுக்கும் அந்த வியர்வைக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இப்போ நம்ம உடல் ரொம்ப ஹீட் ஆனிச்சு அப்படின்னா அதை குளிர் வைக்கிறதுக்கு அந்த வியர்வை வரும். மற்றபடி நார்மலாக ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர் உடம்பு வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகலை அப்படின்றது, அதாவது இன்டர்னல் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் வியர்வை வரலை அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அதே மாதிரி வியர்வை வர வரைக்கும் நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணோம், அப்போ தான் சரியான உடற்பயிற்சி அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி கூட நிறைய பேர் ஐயோ இன்றைக்கி வியர்வையே வரலையே, நம்ம சரியாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. ஸோ அப்படிலாம் வந்து நினைக்க தேவையில்லை. வியர்வையோட அளவை வச்சு நம்மளுடைய உடற்பயிற்சியை கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடற்பயிற்சியோட அந்த தரம் அது வந்து எப்படி நம்ம வந்து அளவிடுறது அப்படின்னு பார்த்தா அந்த இதய துடிப்பு அப்படின்றது ஒரு நல்லா இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா ஹெவியாக உடற்பயிற்சி பண்ணால் ஹார்ட் பீட் அந்த ரேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம நல்லா உடற்பயிற்சி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கலாம். ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல நம்ம கூட வந்து மருத்துவர்கள் இணைவாங்க. சித்த மருத்துவர் தங்கதுரை சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார், பொதுவாக அடிக்கடி சிலருக்கு வந்து அந்த காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க சார். ஸோ அதற்கு வீட்டிலேயே ஏதாவது குணப்படுத்தக்கூடிய முறைகள் இருக்காங்க சார் இந்த சித்த வைத்திய முறையில், ஆயுர்வேதத்தில். ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க சார்.
2: நாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு எந்த பாட்டி பேரை எந்த பேரம் பேத்தி கேட்டாங்க? வீடுகளில் மாடம் வச்சு வளர்த்த கலாச்சாரம் நம்புறது, துளசி மாடம் வச்சாங்களா இல்லையா? ஒரு ஒரு ஏதாவது ஒரு செடிகள் இருக்கும், ஒரு துளசி கம்பல்சரி துளசி செடி இருக்கும். கற்பூர வழின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இருக்குமா இல்லையா? வெற்றிலை கொடி இருக்கும். அதுபோல் தூதுவலை, ஆடாதோட முசு முசுக்கை, இது எல்லாமே சளி இருமல் காய்ச்சலுக்கான அடிப்படையான மருந்து. ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சாதாரண ஒரு சளின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 துளசி இலை, ஒரு 1/2 ஏக்கர் 2 சீரகம், ஒரு 10 மிளகு, 200 மில்லி தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு, ஒரு 50 மில்லியை சுண்டை வச்சு வடிகட்டி, 5-5 மில்லியா 10-10 மில்லியா அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இது அனுபவம். நீங்கள் கொடுத்தது உங்கள் வீட்டிலிருந்து துளசி மருந்து கிடையாது. அந்த மாதிரி துளசியை வைத்தும், தூதுவளையை வைத்தும், முருங்கையை வைத்தும் பல மருந்துகளை அவரவர் வீடுகளிலேயே செய்து கொண்ட கலாச்சாரம் தான் தமிழர்களுடைய கலாச்சாரமாக இருந்தது. இன்னைக்கு இது எங்கள் தாத்தா செஞ்சாரு, நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் தரலைங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மரபை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம் என்ன, நம்ம மரபு என்ன சொல்லுது, சித்தர்களுடைய மரபு நெறி என்ன சொல்லுது, அதில் என்ன செஞ்சுருந்தாங்க நமது முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி வைத்தியங்கிறதுல எக்கச்சக்கமான மருத்துவ குறிப்பு இருக்குது. அதுதான் இன்னைக்கு நிறையா மருத்துவ குறிப்புகள் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இருந்த போதிலும் ஒரு அனுபவம் கொண்ட மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு வெத்தலையை சாப்பிட்றதுக்கும் ஒரு துளசி கஷாயம் குடிக்கிறதுக்கும் பெருசாக எந்த அனுபவம் தேவையில்லை. அப்போது ஒரு நோயினுடைய தீவிரம் அதை தெரிந்து கொண்டு ஒரு மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனையின் பேரில் மருந்தை பயன்படுத்துவது தான் நல்லது.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
1: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664633.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
3: அப்பா அப்பா,
4: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
3: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
4: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
3: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
4: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
3: ஆமாப்பா, அதுதான் சரி.
5: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8. It is so nice.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: மனசு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சியா கேட்டுட்டே இருங்க. தினமுமே நம்மளுடைய மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நாகராஜ் நான் வந்து உங்கள்கூட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் நாகராஜ் மன ஆரோக்கியத்தை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சூரிய ஒளி நம்மளுடைய ஆரோக்கியத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். சூரிய ஒளி நம்மளுடைய உடல் நலத்தில் பல மாற்றங்களை செய்யக்கூடியது. பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் சூரிய ஒளி நம்மளுடைய உடலுக்கும் சருமத்துக்கும் பல நன்மைகளை பண்ணுது அப்படின்னு. ஆனால் இந்த சூரிய ஒளிக்கும் மனநலத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் சூரிய ஒளியில் தினமும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டைமில் நிற்கணும் அப்படின்னா மார்னிங் டைமில், அந்த சூரியன் உதயமாகுது இல்லையா, அப்போ லைட்டாக வெயில் வரும், அந்த ஒரு டைமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நிற்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் அந்த சூரியன் மறையிறப்ப லைட்டாக வெயில் அடிக்கும், அந்த வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நிற்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து, அதாவது சூரியன் மறையும் போது நம்ம வந்து இரவு உணவை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் மறைகிறப்ப நம்ம வந்து இரவு உணவெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு ரெடி ஆயிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம உடம்பில் ஒரு ஹார்மோன் சுரக்கணும். அந்த ஹார்மோனோட பேர் மெலட்டோனின் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா இருட்டில் தான் வந்து சுரக்கும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த இருட்டில் அது வந்து சுரக்க ஆரம்பிக்காமல் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விளக்குகளை ரொம்ப பவர்ஃபுல்லான விளக்குகள்லாம் வந்து அணைக்காமல் இருக்கிறப்ப அது சுரக்காமலே போகுது. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து செல்ஃபோன் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் இல்லையா, அதிலிருந்தும் அந்த ஒளி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காது. அதனால் சரியான தூக்கம் நமக்கு வந்து கிடைக்காது, ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்காது. இதனாலையும் நமக்கு வந்து மனச்சோர்வு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு 6 மணிக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஒரு 6.5 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிக்கலாம், இல்லாட்டி 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் இரவு நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சோனா எஃப்எம்க்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம நிலையின் 9787770178. இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அருமையான 2 பாடல்கள். பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதிரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-707-108. அதே மாதிரி இப்போ ஒளிபரப்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பாடலுக்கும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஆரோக்கியமான உணவு முறைகள், வைத்திய முறைகள் பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். இன்றைக்கி ஒரு சளி காய்ச்சல் இருமல் அப்படின்னா அப்படியே நேராக கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு முழுங்கிட்டு அது சரியாயிரும். ஆனாலும் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டிலையே குணப்படுத்துவாங்க. மெடிக்கலுக்கு மாத்திரை அதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அதற்கான சிறப்பு இன்றைக்கும் கூட வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் கூட நிறைய வீடுகளில் அந்த வீட்டு முறை வைத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அப்படி நம்ம கூட மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் ஏற்காட்டில் இருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் எந்த மாதிரியான வீட்டு முறை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்க அக்கா.
7: சளிக்கு வந்து நல்லா வரக்க துணியை வறுத்து நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு இஞ்சி தட்டி போட்டு சக்கரை பாதி சக்கரை போட்டு நல்லா சளிக்கு நமக்கு எந்த அளவுக்கு சுடி தண்ணி பொறுக்குமோ அந்த அளவுக்கு குடித்து சளியை போக்கிக்கணும். இருமல் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நல்லா தூக்கி அண்ணா அந்த தொண்டையில் தொண்டைக்குழியில் படுற மாதிரி நம்ம அந்த சுடி தண்ணியை அந்த காய்ச்சி வச்ச கொத்தமல்லி தண்ணியை வரக்க துமல்லி குடித்தோமா இருமல் நின்றோம். இதுதான் மெடிசன். அது
8: இப்போ இது குழந்தைங்களே எடுத்துக்கலாமா?
7: குழந்தைங்களுக்கு வந்து வார வச்சு தான் கொடுக்கணும், காஃபி கொடுக்குற மாதிரி. இல்லைன்னா அதுங்க குழந்தைங்க குடிக்காது. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து புதினா வரண்டு அப்படியே கிள்ளி போட்டு அப்படியே வணக்கி விட்டு வெத்தலை அதை கிள்ளி போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு சரியாயிரும்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. ஏற்காட்டில் இருந்து ஒரு அக்கா இணைஞ்சி எப்படி வீட்டு முறை வைத்தியத்தில் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தலாம், பெரியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்கும் என்ன முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நேயர்கள் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நல்லவோட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு டைமில் இம்யூனிட்டி பவர் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த மாதம் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த இம்யூனிட்டி பவர் நமக்கு வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. மேக்ஸிமம் சளி காய்ச்சல் இருமல் மற்ற உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது. ஸோ அதனால் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கலாம், எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் எதனால் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்படி நம்மளுடைய பிரைன் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய பிரைனுக்கும் நம்மளுடைய இம்யூனிட்டி பவருக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது நம்ம வந்து மன அழுத்தத்தில் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய அந்த மன அழுத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இதனால் என்ன ஆகுது நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியோட அந்த திறன் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும்போது இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டி பவரை நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லைங்க. அதாவது இயற்கையான முறையில் நம்ம வந்து அந்த இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்காக நல்ல உணவுகளை சாப்பிட்றதை தாண்டி வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்கிறத தாண்டி நம்ம பண்ணக்கூடிய முதல் விஷயம் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிறது தாங்க. ஸோ இந்த ஹாப்பியை பொறுத்து அந்த ஆரோக்கியம் அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ காய்ச்சல் அப்படின்னு நமக்கு வந்து வருது. இப்போ நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இப்போ காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த கிருமிகளோட போராடுறதுக்கான ஒரு வெப்பநிலையை வந்து உயர்த்தி காட்டும். ஸோ அதனால தான் நம்ம வந்து காய்ச்சல் அதாவது இந்த உடம்பு ஹீட் ஆகுது இல்லைங்களா, அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி போராடுறதுனால தான் அந்த உடம்பு வந்து ஹீட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம காய்ச்சல் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து பயப்படுறோம். ஸோ ஆனால் அது கூட பார்த்திங்க அப்படின்னா

நல்ல விஷயங்கள் தான். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த உடம்பு ஹீட் ஆகிறது. ஸோ தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நாளைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி நான் வந்து கிளம்புறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்குறேன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட இன்னைக்கு ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு செமையான ஏஐ வெப்சைட் தான் மக்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ யூடியூப் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறீங்களா இருக்கீங்க, யூடியூப் வீடியோஸ்லேயே வந்து நிறைய அந்த படிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் படிக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த வீடியோஸ்லாம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இல்லைன்னா 45 நிமிஷம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த மாதிரிலாம் போகும். அந்த மாதிரி சமயத்தில் எல்லாத்தையுமே பார்த்து நம்மளால் அந்த வீடியோஸை எடுத்துகிட்டு இருக்க முடியாது, நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி ஒரு செமையான வெப்சைட் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 85.app, அதாவது EIGHTIFY.app. 85.app அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களா, அதில் நீங்கள் எக்ஸ்டென்ஷனாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பெரிய வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கும். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் நிறையா சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்லட்டுமா, இதில் வந்து ஸ்மார்ட் நேவிகேஷன் இருக்குது. இப்போ ஒரு 2 மணி நேரம் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்தெந்த டாப்பிக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத இதுவே உங்களுக்கு காட்டிடும். அந்தந்த டாபிக், அந்த டாப்பிக்கில் மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டாப் கமெண்ட் ஓவர்வியூ, கமெண்ட் பண்ணியிருக்கிறதுலே என்ன மாதிரி கமெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வீடியோ டு டெக்ஸ்ட், இப்போ 2 மணி நேரம் வீடியோ இருக்குன்னா அந்த 2 மணி நேரம் வீடியோவுமே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவில் இருந்து அப்படியே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்க இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறையா லாங்குவேஜில் சப்போர்ட் ஆகும், பல மொழிகளில் சப்போர்ட் ஆகும், 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் ஆகுது. இந்த ஏஐ வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு, டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த 85 அப்படிங்கிற வெப்சைட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். யார் யாரெல்லாம் நிறையா படிப்பீங்க, யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுப்பீங்க, யூடியூப் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுப்பீங்களோ அவங்களுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கக்கிட்ட இதை சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறையாங்க கூட. உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கும் இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்களை அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது பகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் எந்த கம்பெனியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செமையான 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஃபோனோட பெயர் கேலக்ஸி S24 FE அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பெயர். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்க ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சூப்பரான மொபைல் இது, இந்த S24 FE அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8 GB ரேம் இருக்குது. இதுலேயே வந்து 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மொபைலோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 17.02 சென்டிமீட்டருக்கு, அதாவது 6.7 இன்ச்சுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு 3 கேமரா வருது. 3 கேமரா தான் அதில் அல்டிமேட்டு. அந்த 3 கேமராவில் அதில் இருக்க கேமராவில் என்னென்ன கிளாரிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மேலே இருக்க கேமரா அல்ட்ரா வைடு கேமரான்னு 12 MP கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க கேமரா வைட் ஆங்கிள் கேமரான்னு சொல்லிட்டு அதுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க கடைசி கேமரா ஆப்டிக்கல் ஜூம் டெலிஃபோட்டோ கேமரான்னு 8 MP கொடுத்துருக்காங்க. அது கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபி கேமராவில் 10 MP இருக்குது. இந்த ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி, சூப்பரான போர்ட்ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேமராவில் இருக்குது. இதில் ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, Exynos அப்படிங்கிற 2400E ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதில் AI ஃபியூச்சரோட வருது. கேலக்ஸி AI ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு செமையான ஃபியூச்சர் வருது. ரீசைஸ், ரீடச், அந்த மாதிரி ஃபோட்டோ அசிஸ்ட், இந்த மாதிரி நிறையா AI ஃபியூச்சர்ஸ் இந்த மொபைல்லையுமே இருக்குது. இதை தாண்டி இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 4700mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணி ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா வீடியோ எது பார்க்குறீங்க அப்படின்னா 28 மணி நேரம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா 81 மணி நேரம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைல் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரைவசியை செக்யூராக வச்சுக்கிறதுக்காக இந்த மொபைல்லையே நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த சாம்சங் S24 FE அப்படிங்கிற மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 35,999 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமான ஒலிகள் டெக்குரு நிகழ்ச்சியில். இது வாக்குறேன் கூட உங்களுக்கு அகர்மையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட ஜாலியா பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுல இப்ப நீங்க சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில கேட்கற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். அப்பதான் அடுத்த டைம் சொல்றப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கறத நான் தெளிவா இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்ப நீங்க ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செமையான சூப்பரான ஒரு சீக்ரெட் கோடு தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்ப செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மொபைலை செக் பண்றதுக்காக, டெஸ்ட் பண்றதுக்காக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். எப்படி இப்படிலாம் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா இந்த ஹார்ட்வேரை செக் பண்றதுக்கு மட்டும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திவாகர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போறேன் இந்த சீக்ரெட் கோட்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஓப்போ மொபைல்லையே பிரத்யேகமா பயன்படுத்துறதுக்கான ஒரு சீக்ரெட் கோட்ஸ். இந்த ஓப்போ மொபைல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மொபைல் வாங்குறப்ப இந்த விஷயத்துக்குலாம் நீங்க செக் பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற இந்த சீக்ரெட் கோடை நீங்க போன் பேசுவீங்கல்ல அந்த டெய்லர், அந்த டெய்லர்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இது ஒரு சில மாடல்ல ஒர்க் ஆகலாம், ஒரு சில மாடல்ல ஒர்க் ஆகாமையும் போகலாம். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட மேனுவல் ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சீக்ரெட் கோட் என்ன தெரியுமா, *#808#. இன்னொரு டைம் சொல்றேன், *#808#. இந்த சீக்ரெட் கூட நீங்கள் ஃபோன் டெய்லரில் போட்டு கால் பண்ணுறதுனால உங்களால் ஹார்ட்வேரை நீங்கள் மேனுவலாக செக் பண்ணிக்க முடியும், டெஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஹார்ட்வேரில் எந்தெந்த காம்போனன்ட் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற இதில் அந்த மொபைலில் செக் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் வந்து டயக்னஸ்டிக் டூல் கிட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த கோடை போட்டு பாருங்கள், *#899#. இன்னொரு டைம் சொல்கிறேன், *#899#. இதை போட்டு நீங்கள் கால் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் ரெண்டையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சில பேர் வந்து டிஸ்பிளே செக் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா இதெல்லாம் செக் பண்ணணும்னு நினைப்பீங்க. இது எல்லாத்துக்குமே இந்த சீக்ரெட் கோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணுறதுனால இப்போ செகண்ட் ஹேண்டாக ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஓப்போலேருந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோடை போட்டு செக் பண்ணுறதுனால நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்கினா ஒரு திருப்தி இருக்கும். செகண்ட் ஹேண்டு மொபைல் வாங்குறப்ப ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் போட்டு வாங்குறதுனால ஓகே, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உஷாராக இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். மக்களே இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். இப்போ தான் ஓப்போ மொபைலோட சீக்ரெட் கோட் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்போ யூசர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்க இந்த சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி. உங்களுக்கு இருக்கா?

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க போனோட பேட்டரியை பத்தினது. நான் வேற போன் வாங்க போறேன், அந்த வேற போனுமே செகண்ட் ஹேண்டா வாங்க போறேன், புதுசா வாங்க போறது இல்லை. அப்படி செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போற மொபைல்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் இது வகையார் அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஒரு போன் வாங்குறோம் அப்படிங்கிறதப்ப நம்ம எதுக்கு செகண்ட் ஹேண்டு போகணும், அதாவது புதுசா வாங்கறது விட்டுட்டு ஏன் ஆல்ரெடி ப்ரீ ஓன்டு மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வேற மொபைல் வாங்குறதுக்கான காரணம், அது செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா அவங்களால புதுசா வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட பட்ஜெட் இருக்காரா, அதனால அந்த மொபைல் வாங்குறாங்க. இதுவே நீங்க என்ன கம்பெனியில என்ன மொபைல் வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு ஐபோன் வாங்குறீங்க, அதுவும் செகண்ட் ஹேண்டா வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஐபோன் சுத்தி ஏதாவது டென்ட் இருக்கா, டென்ட்னா ஏதாவது ஸ்கிராச்சஸோ இல்லை ஒடுங்கின மாதிரியோ ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கு அப்படின்னா அந்த போனை ஓபன் பண்ணி டிஸ்பிளே எல்லாம் கரெக்டா இருக்கா, பின்னாடி கேமராலாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப ஒரு சில பேர் கீழே போட்டிருப்பாங்க, அப்படி கீழே போட்டப்பையும் பெருசா அடி எதுவும் பட்டிருக்காது, மற்றபடி போன்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனா ஒரு சில மொபைல்லாம் கீழே உடஞ்ச உடனே உள்ளலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போன் அன்லாக் பண்ணி டிஸ்பிளே ஒரு டைம் எல்லா இடத்துலயும் டேப் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. நோட்ஸோ இல்ல டிராயிங் ஆப்போ ஓபன் பண்ணி அது எல்லா ஸ்கிரீன்ல எல்லா இடத்துலயும் உறைஞ்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே கேமரா ஓபன் பண்ணி கேமரா வந்து நல்லா கிளாரிட்டியா ஒர்க் ஆகுதா, எல்லாமே ஷேக் ஆகாம இருக்கா, போட்டோ எடுக்கிறதுலாம் நல்லா கிளியரா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட போனோட

செகண்ட் ஹேண்ட் ஃபோனும் வாங்குங்க, இதெல்லாம் செக் பண்ணாமல் வாங்க வேண்டாம். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். டெக்குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக அனுப்பலாம். மக்களை அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: Borga tan el chivote.
1: Borga tan el chivote.
2: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும். விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
3: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
5: இது வாலிப வயசு. இது வாலிப வயசு.
6: கருநிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே.

இந்த வீக்கெண்ட்லாம் முடிஞ்சிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் அங்கே வந்துருக்கு. சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ திங்கக்கிழமைனால வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு திங்கக்கிழமையில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், இல்லை வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இன்றைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடந்திருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது, செம்ம வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு பேசிட்டு இருக்கேன்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நாட்டின்
1: சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: என்ன சூர்யா, டெய்லி ஜிம் போறியா?
3: போயிட்டு தானே இருக்கேன், டெய்லியும் போயிட்டு தானே இருக்கேன்.
2: சரி, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவ?
3: மார்னிங் அலாரம் அடிக்கும் போது ஸ்மூத் பட்டனை ஒரு 5 டைம் அழுத்துவேன்.
2: அது எக்ஸசைஸ் இல்லடா.
3: அட, அது ஃபிங்கருக்கு வொர்க் அவுட்.
2: சரி, டயட்லாம் ஃபாலோ பண்றியா?
3: ஓ, அதெல்லாம் ஃபாலோ பண்றனே.
2: என்ன டயட்?
3: மண்டே டு ஃப்ரைடே ப்ராப்பர் டயட். ஆனா சாட்டர்டே சண்டே மட்டும் சீட் டே.
2: அப்ப வீக்ல 5 டேஸ் டயட், 2 டேஸ் சீட் டே தானா?
3: அப்படிலாம் இல்லையே. மண்டே ப்ராப்பரான டயட்ல இருப்பேன், டியூஸ்டே சீட் டே. டியூஸ்டே சீட் டே அப்படின்றதுனால வெனஸ்டே அதை நினைச்சு கில்ட் டேவா மாறிடும். அடுத்த நாள் தேர்ஸ்டே, அடுத்த வாரம் நம்ம மண்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் அப்படியே போயிடும். ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் லீவ் விட்டுருவேன், சாட்டர்டே சண்டே சீட் டேவா மாறிடும். எப்படி?
2: ஏண்டா வாரத்துல 5 நாள் டயட் இருக்குன்னு சொன்னியடா.
3: அட, நானும் டயட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வார வாரம் மண்டே மட்டும் தான் வருது, ஆனா அந்த டயட் இருக்குன்னு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது.
1: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: அதாவது ஒரு நாள் வாங்கினா தெரியும், இல்லை கொஞ்ச நாள் வாங்கினா தெரியும், 1000 தடவை வாங்கினா எப்படி தெரியும், எங்கேருந்து கணக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களை யார் அதிகமாக திட்டுவா? உங்கள் அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, அக்காவா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். எதுக்காக அதிகமாக திட்டுவாங்க, நீங்கள் எதுக்காக எந்தெந்த விஷயங்களுக்காக அதிகமாக திட்டு வாங்குவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா நான் திட்டு வாங்குறதுக்காக நீ கேட்குறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ சொல்லுங்கள், நம்ம அப்படியே ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரை வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபேமிலியில் அவரை யார் அதிகமாக திட்டுவாங்க, எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். சோனா பண்பலை தொகுப்பாளர் கூறியவர்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும்
5: மாலை வந்துருச்சுங்களா?
6: திருப்பூர் மாவட்டம் மாலை நேரம் வந்து அதிகம். வணக்கம் சொல்லி இணைய தொகுப்பாளர் புதுவர்களுக்கு வணக்கம் கூறி நேருக்கும் சொல்லி இணைவது திருப்பூர் மாவட்டம் மோகராதவன்.
5: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
6: அருமையாக இருக்கிறேன், நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா.
6: ஆமா, நாளைக்கு பேச முடியுமா? என்ன வரல, இந்த இடைத்தேர்தலில் ஓட்டு போட போறணும்.
5: ஓகே ஓகே,
6: நாளைக்கு நாளைக்கு
5: ஓகே ஓகே. ஆ, நாளைக்கு போயிட்டு வாங்க,
6: தரங்க. அதுக்குள்ள ரீசார்ஜ் பண்றது நாளைக்கு 12 மணிக்கு முடிஞ்சிடும். அது உள்ள முழுசு முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு எடுத்துனா போட்டா போகுங்கல்ல.
5: மறுபடியும்
6: பேச வந்துருங்க. நல்ல கேள்வி கேட்டுக்கீங்க. யாருக்கிட்ட திட்டு வாங்குவீங்க அப்படிங்கறதோட அடி
5: வீட்டுல அடிச்சுருவாங்களா?
6: அதெல்லாம் வருவேன். எங்க அப்பா ஆச்சரியங்க, முதல்ல மொத்த மாணவர்கள் எனக்கு தான் அடி இடி. எனக்கு அவ்வளவு
5: அப்படி அடி வாங்குற அளவுக்கு என்னென்ன பண்ணுவீங்க?
6: அப்படி ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இருக்காதுங்க, ஆசிரியர் பையன் அவருக்கு அடிக்கிறது இல்லைங்க இருக்காது. அடி விட அந்த போய் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆ, வீட்டுலதான்டா பண்ணா ஐயா இல்ல சார் இப்படி சொல்ல அப்படிப்பாரு. அடுத்த போய் சார் இன்னொன்னு இருக்குது, வாழ்க்கை பிரச்சனை பேச பெறும்போது இருந்தாலும் சொல்றேன். அவரு ஆசிரியர் இருந்தாலும் அவருக்கு 53 வயசுல ஒரு பையன் ஒரு பொண்ணு இது பண்ண பிறந்த பிறகு அவருக்கு 2வது திருமணம் கல்யாணம் பண்ண முயன்றார். சரி, மூத்த மாணவர்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நான் அதை இது பண்ணேன், அது அதுக்காக நான் மட்டும் வாடாடி அது வேற கதை. ஸ்கூல்ல படிக்கல, கொஞ்சம் படிக்கலைங்க இருக்கா வருவாரு. அது நம்ம நல்லெண்ணத்துக்காக இது பண்ணது, அதையெல்லாம் நான் பெருசா நினைக்கல.
5: ஓகேண்ணா.
6: எப்படினாலும் சில பேருக்கு சில சமயம் இப்படி மாறிடும் இல்லையா? அவர் இப்ப இல்ல, ஆனா அவர் பண்ணதுக்கு என்னன்னு சொல்ற கேளுங்க. நல்ல நேரில் இது நம்ம இது பண்ணதுக்கு அவரு இறுதி காலத்துல போனவர் இருச்சு, அதன் பருவானா இல்லையானு கூட என் தம்பிய தனிச்சயமா இருக்கல நினைச்சிட்டுதான் நானா அதை நான் செய்யவில்லை. என்ன செய்தாரு உறுத்தல் அவர்னா நான் அந்நியம் செய்து விடல் படிச்சிருக்கிறேன்ல
5: எனக்கு
6: இப்ப அவர் மேல அதுன்னு எது போனாலும் யாருக்கு நல்லது பண்ணத்தான் நான் முன்னாடி நிற்கணும் அதில் செய்து முடித்தேன். கடைசி காலத்துல அவர் தடுமாறி இது பண்ற வரைக்கும் நான் என்ன இது பண்ணிட்டேன். சரி இப்படி நினைச்சுக்குவோம் அவரு அவர் தனிப்பட்டவாது இது வேணும் பார்த்தாரு போனது பிடிக்கல. ஆனா படிப்பு வகுப்புறையில எல்லாம் இது பண்ணீங்க அதுல எல்லாம் நான் படிக்கலன்னா வாங்க கையில எல்லாம் உள்ளங்க இல்லாட்டி விழுகும் புளி திருப்பி எல்லாம்
5: மேக்சிமம் படிக்கலாம் அடிச்சிருவாரு.
6: ஐயோ ஆனா அதனால இன்னொன்னு அப்படியெல்லாம் பார்த்து வந்ததுனால நான் இந்த அளவுக்கு வந்து சோழா பண்புல சகசமா பேசுறதுல தோன்றிருக்கிறாரு தவறுதான காரணம்.
5: ஓகே ஓகேண்ணா
6: அப்படி எடுத்துக்கோங்க அது தனிப்பட்ட விருப்பத்தான் ஒரு நாயகர் அது என்ன மூத்த மகன் முறையை செஞ்சா அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் அது நடக்கல வேற கதைங்க சில வேறு சில பிரச்சனையும் வரும் ஆண் பெண்கள் தானே அத இதுல இது பண்ணல. ஆனா என்ன படிக்க வைக்கிறதுல எல்லாம் நல்ல கவனம் செலுத்தி நல்ல இது பண்ணாரு. அதனால 1982 பிளஸ் டூ இங்க மூணூர்ல குரூப் எடுத்துனாங்க 18 பேர்ல பாருங்க அப்ப 2 பேர் தான் பாஸ் பண்ண நான் என் நம்பர் மீ 16 பேர் தேர்ச்சி பெறவர்.
5: ஓகே ஓகேடா
6: அந்த அளவுக்கு அவர் தான் எனக்கு கொஞ்சம் அடிச்சு பிடிச்சா அந்த அளவுக்கு கொண்டாடல
5: நீதான் அடிச்சாலும் நல்லதுதான் அடிச்சிருக்காரு
6: நல்லதுக்கு அடிச்சிருக்காரு அதை வரவேற்கிறேன். மக்கள் விட்டுல கெட்டதை எப்பவும் விட்டுவோம் நல்லது மட்டும் நினைச்சேன்.
5: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா
6: அப்புறம் அவர் புரிஞ்ச அளவுக்கு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்
5: நான்
6: ஒன்னும் கெடுதல் அதே பெருசும் இல்ல இருக்கிறவங்க வரைக்கும் எங்களுக்கு கடமையும் செய்யும்.
5: திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி வேற யாரு எங்க அப்பா தான் என்னை ரொம்ப அடிப்பாரு படிக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால என்னை பயங்கரமா அடிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ என்னதான் அடி வாங்கினாலும் அவர் சொல்லியிருந்தாருல்ல அந்த 12th நான் வந்து 2 பேர் தான் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நானும் ஒருத்தர் எங்க அப்பா வந்து நல்லதுக்காக தான் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம ஆதவனா மாதிரி நீங்களும் வந்து சொல்லுங்க உங்க வீட்டில் யார் உங்களையே ரொம்ப அடிப்பா இதுக்காக அடிப்பாங்க அப்படின்றத என்கிட்டயும் வந்து சொல்லுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். இப்போது சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: அதாவது இதில் என்ன சந்தேகம் இருக்குது, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு கடுமையான போட்டி வரும். இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் என்னை அதிகமாக திட்டுறாங்க அப்படின்றது தான் போட்டியாகவே வந்துருக்கும். ஸோ எங்கள் டேடியும் மம்மி தான் என்னை அதிகமாக வந்து திட்டிருக்காங்க இது வரைக்கும். நேற்று கூட திட்டினாங்க, நான் பெருசாக வந்து எடுத்துக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் யார் உங்களையே அதிகமாக திட்டுவாங்க, எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, நாம அப்படியே வந்து ஜாலியா பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அங்கங்க மழைலாம் வந்து பெய்யுது. ரொம்ப நல்ல மனசுலாம் இருக்கிறாருப்பா, வாட்ட மனசு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சம்பவம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேக்கரி தான், அந்த பேக்கரியில் ஒரு போர்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சம பேச பொருளாக இருக்கு. எப்படி இந்த காலத்துல இப்பெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஊர், அந்த ஊர் பேர் மட்டும் கரெக்டாக தெரில, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பேக்கரியில் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பச்சை குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு எப்போ வந்தாலும் பால் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு டீ இலவசம். அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க எப்போ வந்தாலும் அந்த கடையில் டீ இலவசமாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்திருப்பாங்களா. ஸோ நிஜமாலுமே இதெல்லாம் கேள்விப்படும் போது வாவ் சூப்பர் இல்லை, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டில் உங்களை யார் அதிகமாக திட்டுவா, உங்கள் அப்பாவா அம்மாவா அக்காவா தம்பியா தங்கச்சியா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அதிகமாக திட்டு வாங்குவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன், அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில், ஒரு கடை கண்ணி பக்கம் ஒதுக்க முடியுதா?
2: என்ன மச்சான், சம கூட்டமா?
1: ஆமா மச்சான், சரியான கூட்டம். ஒரு கடை பக்கம் கூட போக முடியல, அவ்வளவு கூட்டங்குது.
2: சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
1: இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா? சரி கேளு.
2: இப்போ நம்ம எந்த கடைக்கு போனாலும் உட்காரலாம், ஆனா இந்த கடைக்கு போனீங்கன்னா நீ உட்காரவே முடியாது.
1: அப்படி என்ன கடை?
2: சாக்கடை.
3: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
1: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
1: ஏ ராஜ், எப்படா எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
2: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: எல்லாமே கிரெயின் ரா கிரெயின் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனாலே அந்த ரெண்டு பசங்க சம வைரல் ஆகிட்டாங்க, சம பேசு பொருள் ஆகிட்டாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது யூபியில் ஒரு ரெண்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்ண அந்த செயல்னால சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருள் ஆகிட்டாங்க. வா, வாழ்த்துகள்ங்க, வாழ்த்துகள். இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூபியில் கொஞ்ச நாளாக வந்து பயங்கர மழைலாம் வந்து பேஞ்சிட்ருக்கு. அந்த ஒரு வில்லேஜில் சுத்தமாக கரண்ட்டே வந்து இல்லை, ஒரு 2-3 நாளாக கரண்ட்டே வந்து இல்லை. அதனால யாருனாலையும் ஃபோனை வந்து சார்ஜே வந்து பண்ண முடியல. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அந்த கிராமத்தில் இருந்த ரெண்டு இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியூருக்கு போயிட்டு ஜென்ரேட்டரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா நாங்கள் வசூலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பசங்ககிட்ட வந்து போனை சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செயல் மூலமா அந்த ரெண்டு பசங்களுக்கு ஒரு நல்ல பேரும் வந்து கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கூடவே எக்கச்சக்கமான பல்கான அமௌண்ட்டும் வந்து கிடைச்சிச்சுங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அவங்க எவ்வளோ தெரியுமா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தர மாதிரியான நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றத இதிலேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன இதிலேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத எங்கிட்டே வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களை யார் அதிகமாக வந்து திட்டுவா? உங்கள் அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கச்சியா அப்படின்றத எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். எதுக்காக உங்களையே அதிகமாக திட்டுவாங்க அப்படின்றத எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டில் உங்களை யார் அதிகமாக திட்டுவாங்க, எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நிறைய பேர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரோல்ஸ்லாம் வந்து சினிமாவில் வந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து பயங்கர ஹீரோட்டிக்காக வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சினிமாவில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ரியல் ஹீரோஸும் வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட கோயம்புத்தூரில் வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்ணார் அப்படின்னா, 40 கிலோமீட்டர் கார் மேலே அந்த ரூஃப் மேலே அப்படியே வந்து எல்லாம் வந்து சேஸ் பண்ணி அந்த கேங்ஸ்டர்ஸை வந்து பிடிச்சாங்க. அதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் அவ்வளோ வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஹீரோ பற்றி இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கேன். ஸோ யார் அவர், அப்படி என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தான் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான். இவர் வந்து டெல்லியில் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னா, அந்த வில்லேஜஸில் இருக்கிற அந்த இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் வந்துருக்குல்ல, அந்த வில்லேஜஸில் அந்த படிப்பு வசதி இல்லாமல் ஸ்கூல் வசதி இல்லாமல் நிறைய குழந்தைங்கள்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு 2015 இப்போ வரைக்கும் ஃப்ரீயாகவே கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றத நோட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது, இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களை பயங்கர பேசு பொருளாக வந்துருக்கு. இப்போ ஒரு சாதாரணமாக ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களை செம வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய

பேர் அவரை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம ஊர்லேயும் வந்திருக்காங்க. இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் வெளியேறும் போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துகிட்டு இருக்கேங்க, பாட்டு கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்க வீட்டில் உங்களை யார் அதிகமாக திட்டுவாங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியே வந்து இருக்கு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, உங்க வீட்டில் உங்களையே யார் அதிகமாக திட்டுவாங்க, எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் பேச போறாரு. ஸோ அவங்க வீட்டில் அவரை யார் அதிகமாக திட்டுவாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். முதல் நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
4: என்ன
3: கேள்வி அப்படின்னா, உங்க வீட்டுல உங்களை யார் அதிகமா திட்டுவாங்க, எந்த ரீசன்காக அதிகமா திட்டுவாங்க?
4: திட்டுவாங்க அப்படிங்கும்பொழுது ஆப்வியஸ்லி அப்பா வந்து கொஞ்சம் திட்டுவாரு ஜாஸ்தியா. எதுக்கு நான் திட்டு வாங்குவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தா அந்த பொருளை அந்த இடத்துல நான் வைக்க மாட்டேன். உதாரணத்துக்கு வண்டி சாவி எடுத்தேன்னா ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ஆர்கனைஸ்டா சில விஷயங்கள் இந்த இடத்துலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவசர அவசரமா கிளம்புறோமா, அதனால நமக்கு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதா? எந்த சமயத்துல எது இருக்கோ அந்த இடத்து அதை எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துலயே வச்சிருவேன். அப்புறமா அப்பா திருப்பியும் ஒழுங்குபடுத்துவேன், திருப்பியும் கழிச்சு வச்சிருவேன். அந்த விஷயத்துக்கு என்னடா சந்திரசேகர் எடுத்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் நான் கூடுதலாக வீட்டுல திட்டு வாங்கி
3: இருக்கிறேன். மத்த எந்த ரீசன் இல்லையானா?
4: மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ரொம்ப சமத்தான ஒரு பையனா, அது நல்லா பெருசா திட்டு வாங்கினதுல இந்த ஒரு விஷயத்துக்காக தான். எடுத்தா எடுத்த பொருளுக்கு கரெக்டா வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த விஷயம் ஒண்ணு, வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனால நான் என்ன சொல்றது, பெருசா கண்டுக்க மாட்டேன் அப்பா அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டுலாம். ஏன்னா வீட்டுல இருக்கியா அப்படின்ட்டுன்னு எங்கிட்ட யூஸ்வலா கேட்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக திட்டுவாங்க, வீட்டுல இது ஏன் சும்மா சும்மா வெளியில போற
3: அப்படின்ட்டு. இதுதான் வேற எதுவும் இல்ல.
4: ஆமா அவ்வளவுதான்.
3: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கேன், கேட்டு வந்திருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகளில் இருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டில் உங்களை யார் அதிகமாக திட்டுவாங்க, உங்கள் டாடியா மம்மியா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காக என்ன ரீசனுக்காக திட்டுவாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போகிறாரு. ஸோ அவரோட வீட்டில் அவரை யார் ரொம்ப அதிகமாக திட்டுவாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
5: நான் சூப்பரா இருக்கிறேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம்.
6: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாமல்.
5: என்ன
6: திட்டுறது? முதல்ல வீட்டுல, அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ற இடத்துலதான். வீட்டுல என்ன திட்டா, தட்டுல சாப்பாடு நிறைய போடாதீங்க, கொஞ்சமா போடுங்க. நிறைய போட்டாக்கா அத சாப்பிடுறப்ப முகத்துல அடிச்சா மாதிரி ஆயிடும், கொஞ்சமா போட்டாக்கா அடுத்தது சாப்பிடறதுக்கு தோணும் அப்படின்னு. ஆமா, இவர்கள் வேலை அப்படி திட்டுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் படி இறங்குறப்ப நான் சொல்லுவேன், படி இறங்குறப்போ முந்தாணி எடுத்து சொறிவிட்டு தொடையை முன்னாடி எடுத்து சொல்லிட்டு படி இறங்கணும்னா கால்ல சிக்காது அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி கேஸ்ல எதனா பொருள் வைக்கிறப்போ குக்கர் வச்சுட்டு நீ முகம் கழுவலாம், பிரஷ் பண்ணலாம், வேற பொருள் வச்சுட்டு கேஸ்ல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, அங்கே இருக்கணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வண்டியில போறவங்க பின்னாடி உட்காரவங்க முந்தாணி எடுத்துட்டு உட்காரணும், அப்படியே உட்கார்ந்த வழக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. நான் கேட்டுட்டு அமைதியா இருந்துடும், அப்புறம் சொல்லுவாங்க, நீங்க சொன்னதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டு தான். ஏன்னா அந்த ஒரு அரிசி எப்படி விளையுதுன்றத நாம உணரணும். கொஞ்சமா வேண்டாக்கா அடுத்து வேணும்னா போட்டுக்கலாம், நிறைய போட்டா நின்றுடுமே அப்படின்னு. அந்த அம்மா திட்டினாக்க நான் சந்தோஷமா ஏற்றுவேன், ஏன்னா திட்டுறது என்னுடைய தொழுவியார் அப்படின்னு நீங்களோட கருத்து. நன்றி நன்றி நன்றி
5: நன்றிண்ணா நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதரன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் என்னென்ன காரணத்துக்காக வீட்டில் அதிகமாக திட்டுவாங்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் திட்டுவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் நல்லது சொன்னாவே வந்து இப்படி தான் நம்ம வீட்லேயும் வந்து திட்டு தான் வந்துவிடுவோம். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் யார் உங்களையே அதிகமாக திட்டுவாங்க, எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போது பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை தொடர்ந்து கேட்டுவாங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சரவணா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: அதாவது நிறைய பேரோட வீட்டில் அவங்க அப்பா தான் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போல். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கால் பண்ண நேர்கள் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்களை யார் ரொம்ப அதிகமாக திட்டுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்கள யார் அதிகமாக திட்டுவாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல உங்களை யார் அதிகமா திட்டுவாங்க, எதுக்காக திட்டுவாங்க?
3: எங்களுக்கு அன்பு அன்பு திட்டம் தான் நிறைய கிடைக்கும்.
0: அன்பு திட்டா, இது புதுசா இருக்கே.
3: ஆமா ஆமா, இது டைமுக்கு சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்கிறேன், அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும். அவர் அடத்துல அவரு அதுவும் அவரு வெளியில போயிட்டு வந்தாருன்னா லேட்டா வருவாரு. அரட்டை அரங்கம் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டா வருவாரு. அப்புறம் வந்த உடனே இதை போடு அதை போடு அதை போடு இதை போடுன்ட்டு இன்னும் காத்தடிக்கிது பூத்தடிக்குதுன்னே வருவாரு, வேகமா வருவாரு. அப்புறம் வந்தோன்னு இப்பதானே வந்து கொஞ்ச நேரம் உட்கார, எவ்வளவு நேரம் ஆறிட்டு கணக்கு சாப்பாடு செஞ்சு வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, வந்தோடனே காக்கு போட்டு வரீங்க அப்படின்ட்டு நான் சத்தம் போடுவேன். அப்புறம் அப்புறம் மெட்டோ சாப்பிட்டோம்னா சரியா போயிடும், அதுக்கப்புறம் அடங்கிப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப பிள்ளைங்க வந்து, ஏமா சாப்பாடு கொஞ்சம் குறைச்சதா போடுங்களா, ஏமா சேர்த்தி சேர்த்தி போடுறீங்க, மிச்சம் ஆகுது சோறு அப்படிம்பாங்க. நான் வந்து இல்லம்மா யாராவது சாப்பிட கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம்னு தோணும் ஒவ்வொரு நாளைக்கு, அப்படி எல்லாம் கரெக்டா வெல்லாம் வடிக்க முடியாது அப்படின்ட்டு பிள்ளைங்கள்ட்ட பிள்ளைங்க அதுக்கு ஒரு சாத்தம் வருவாங்க. சொன்னா எங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க அப்படிம்பாங்க. வெங்காயம் உரிச்சு கொடுக்கற அப்படி மாதிரி போயிருவாரு. அப்புறம் வெங்காயம் அது ஒன்னா அப்புறம் நாமளே எல்லாம் செஞ்சுட்டு கிடக்கணும். அப்புறம் ஆபீஸ் அவுட்டு வரும்போது மணி 7 ஆகும், அந்த கறி கடையில கறி தொங்கிட்டு இருந்ததுன்னா போதும், வாங்கிட்டு போலாமா அப்படி பாரு. எங்க இன்னொருத்தோட வாங்கிட்டு போய் எப்ப செய்யறது அப்படின்னா, நான் வெங்காயம் போனதுல நான் உரிச்சு தரேன், நீ வாங்கிட்டு போ அப்படி பாரு. சரி, அவரு நம்ம வேற எந்த பழக்கமா அவருக்கு கிடையாது, கெட்ட பழக்கம், சாப்பாடு தானே செய்யற, அதை நம்ம கொஞ்சம் செஞ்சிட்டோமா போகுது அப்படின்ட்டு நான் போய் வாங்கிட்டு போய் அப்புறம் வேக ஏதோ இருக்க மாட்டாரு, ஒண்ண மாட்டாரு, அவரை நான் தான் செஞ்சுட்டு
0: கிடப்பேன்.
3: அந்த மாதிரியான பழக்கம் அவருக்கு, எந்த ஒரு தண்ணி ஸ்போக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆனா சாப்பாடு மட்டும் காரசாரமா வேணும், அதை அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவேன். நானும் தானே சாப்பிடுறேன், அதனால பிள்ளைங்களுக்கும் தானே, இருந்தாலும் பிள்ளைங்க அதிகமா மட்டன் சாப்பிட மாட்டாங்க. நாங்க ரெண்டு குழம்பு வைக்கணும், மீன் நல்லா எடுத்தா வெங்காய சாம்பாருன்னு, மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு குழம்பு எடுத்துட்டா அது வெங்காய சாம்பாரு, குழம்பு மீனை போட்டா சைவ சோம குழம்பு, அந்த மாதிரி ஆயிடும்.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா, அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு.
3: நன்றி சாமி, நன்றி சாமி,
0: நன்றி நன்றி. தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வீட்டில் எதுக்காக திட்டுவாங்க, அவங்க யாரை எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றதில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக மீன் குழம்பு வரைக்கும் போயிட்டாங்க, அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் வீட்டில் யார் உங்களை அதிகமாக திட்டுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த ரீசனுக்காக திட்டுவாங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிபவயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில்
2: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்களும் வந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இப்போது நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீமான சுவை டாக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இந்த பேஜ்க்கான டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்துருக்க போது. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட என்னென்ன இடங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பக்கெட் லிஸ்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது பிரதர். நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்களே இந்த மாதிரி மதுரை வந்து ரொம்ப ஃபேவரெட்டு, மதுரைக்கு நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து மதுரை ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரதர். நீங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
6: அது ஒரு பிளானில் இருக்குது, ஃபியூச்சரில் ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கிறோம்.
7: கூடிய சீக்கிரம் ஃபியூச்சர்லேருந்து இல்லை, கூடிய சீக்கிரம் போகிறோம். ஃபியூச்சர்னா ரொம்ப லென்த்தெல்லாம் வேணாம், ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே கவர் பண்ணிடுவோம் அது மதுரை.
1: கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே கவர் பண்ணி நீங்கள் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பிரதர், இப்போ நீங்கள் வந்து நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, வியூஸ்லாம் நல்லா போகுது. இப்போது ஒரு சில பேர் வந்து பயங்கரமாக ஃபோர்ட் போட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க, ஆனால் பெருசாக வியூஸ் வந்து போகாது. அப்போது அவங்க வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபாலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க?
6: எல்லாத்துக்கும் ஒரு பீக் வரும், பட் அந்த டவுன்ஃபாலும் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். சும்மா பணம் சம்பாதிக்கலாம் வரலாம் அப்படின்ட்டு வரக்கூடாது.
7: எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லி
6: பண்ணக்கூடாது, ஏன்னா
7: கன்சிஸ்டன்ட் அவனுக்கு பிடிச்சிருந்தா அது பண்ணு.
6: அப்புறம் மாசத்தில் ஒரு 2 ID கிரியேட் ஆகுது ப்ரோ, ஃபுட் பிளாக் பற்றி. மாசத்தில் 2 ID காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதில் என்ன ஆனால் அப்படி கிரியேட் பண்ணிடுறாங்க, அப்புறம் 4 வீடியோ போடுறாங்களா சலுப்பட்டு போட்டுடுறாங்க. அப்படி விடவே கூடாது, கன்சிஸ்டன்ட் தான் ஃபஸ்ட்டு மெயின். போட்டுக்கிட்டே
7: போட்டுக்கணும்.
6: நம்ம எதுக்கு வந்தோம்? எல்லாத்தையும் காட்டணுட்டு வந்தோம். அது 10 பேரை பார்த்தாங்கன்னா 10 லட்சம் பேர் பார்த்தேன் என்ன பார்க்குறாங்க, அவ்வளோதான் கான்செப்ட்.
1: புரியுது புரியுது ப்ரோ. இப்போது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பயங்கர காம்படிஷனான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் வந்து வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சுவை டாக்ஸ் பேஜ் இருக்காங்க, அந்த டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களோட நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க சேலத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஹிட்டனாக வந்து கிடைக்கும், எந்தெந்த இடத்துல எங்கே சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு சேவை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ரெகுலராக ஃபுட் பிளாக்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட பேசிக்க போகிறாங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரதர். இப்போ நீங்கள் வந்து சேலம் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல, ஸோ சேலத்தில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிற பிளேசஸ்னால் எதை சொல்வீங்க நீங்கள்?
1: சேலத்தில் எப்படின்னு சொல்லணும்னா ஒரே மாதிரி கடை தான் இருக்குது. மேஜராக ஸ்நாக்ஸ் கண்ணா இருக்குது, தட்டோட் செட்டு கடை இருக்குது, காளான் கடை இருக்குது, பானிபூரி கடை இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது.
2: தெருவுக்கு நாளை இருக்குது, அவ்வளோதான் அந்த மாதிரி.
1: ஸோ அதுலேயும் நம்ம யூனிக்காக என்ன கொடுக்குறான், தட்டோட செட்லேயே முட்டை செட்டு ஒருத்தர் கொடுக்குறான்னா டிஃப்ரெண்ட்டாக. ஒருத்தர் சிக்கனில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காரு அம்மாபேட்டையில், சிக்கனில் இருக்குது, மயோனீஸில். ஸோ அந்த மாதிரி கடையாக எடுத்து போடுவோம். இன்னும் நிறைய கடை இருக்குது, நம்மளுக்கே தெரியாது. நம்மளுக்கு தெரியாத தெருவுகளும் இருக்கும், நம்மளுக்கு தெரியாத கடைகளும் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்களுமே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் சொன்ன ஒரு ரெண்டு மூணு கடை எங்களுக்கே வந்து புதுசாக தான் வந்துருக்கு, நானுமே கேள்விப்பட்டதே வந்து கிடையாது. நிஜமாலுமே நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி சேலத்தில் நிறைய ஹிட்டன் ஸ்பாட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதை நீங்கள் அந்த சுவை டாக்ஸ் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடென்டிஃபை வந்து பண்ணலாம். எனக்கு இவங்க பேஜில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தோசை லவர்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த தோசை நல்லாயிருக்கும், தோசை வெரைட்டிஸ் இவ்வளோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரதர், நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் இன்னும் நிறையா சேலத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ கூடிய சீக்கிரமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு நாங்கள் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து போணுச்சு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்கள் வீட்டில் உங்களை யார் ரொம்ப அதிகமாக திட்டுவாங்க, எதுக்காக திட்டுவாங்க அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்ததுங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் வந்து கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதோனா, அதுக்கப்புறமா வந்து சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி ஃபன்னாகவும் வந்து இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான அப்டேட்டோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்புறேன். பாய் பாய்.

0: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நான் ரொம்ப அருமையா இருக்கேன். நீங்க அங்க எப்படி, உங்களுடைய வாழ்க்கை நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரல் என்பது வெறும் ஒலி கிடையாது, அது ஒரு மனிதனுடைய ஆளுமை இருப்பையும் இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பேராயுதம். அதாவது பொது வெளியில பேசுறது அப்படின்றது பெண்களுக்கு எடுத்துக்கலாம், பெண்கள் தயக்கம் இல்லாம தன்னோட கருத்துக்களை பேசுறது அப்படின்றது அவங்களுடைய சுயமரியாதையை நிலைநிறுத்துறது மட்டும் இல்லாம பல பெண்களுடைய மௌனத்தை உடைக்கக்கூடிய நம்பிக்கையின் தொடக்கமாகவும் மாற ஆரம்பிக்குது. இதை நான் ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தவறு பொது இடத்துல நடந்துட்டாலோ இல்லை பொது இடத்துல பெண்கள் நின்று பேசணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலோ, பொது இடத்துல 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசினா கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்குது, தவறாக பேசிட்டா என்ன நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு பயம் பெண்களுக்கு, பொதுவெளியில் பேசுறது தன்னோட கருத்துக்களை பதிவிடுறது அப்படின்றதே வந்து அவங்களே வந்து தடுத்துக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருத்தை முன்வைக்க முடியாத நிலை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த ஒரு இடத்துலயும் நம்ம பயந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனா பொதுவெளியில ஒரு பொண்ணு தைரியமா பேசுறது அப்படின்றது பிறவியிலே வரக்கூடிய திறமை அப்படின்ட்டு கிடையாதுங்க, அது முயற்சியின் வெளிப்பாடா தான் வர ஆரம்பிக்கும். முறையான பயிற்சியின் மூலமா யார் வேண்டுமானாலும் கத்துக்கக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை பெண்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா 4 பேருக்கு முன்னாடி தன்னோட கருத்துக்களை முன்னிறுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து கண்டிப்பா அந்த மேடை பேச்சுக்கள்ல பல பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முகம் தெரியாம கைத்தட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளயுமே வந்து என்னோட நண்பர் தான் பேசுறாங்க, என்னோட நண்பி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க வந்து பொதுவெளியில 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க சமூகத்துக்கு அப்படின்றலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பா எல்லா பெண்களுமே வந்து அதுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு எந்தவித கூச்சமும் இல்லாம பதட்டமும் இல்லாம அவங்க வந்து பேசுறதன் மூலமா ஒரு ஆளுமை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்கள் சோசியல் மீடியா அதாவது மொபைல் போன் அடிக்ஷனா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வீட்டுக்குள்ளேயே வந்து பேசிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்க வந்து பொதுவெளியில எப்படி பேசுவாங்க, இப்ப நானே வந்து நிறைய இடங்களுக்கு போறேன் அப்படின்போது நிறைய கல்லூரி மாணவிகள் எல்லாம் மீட் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்போது, அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களே அவங்களால கோர்வையா கோர்த்து சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அதனால கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுவும் ஒரு ஸ்கில்ஸ் அப்படின்றத கத்துக்க ஆரம்பிக்கணும். காலேஜ் படிச்சுட்டு
1: உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட் வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: 8 வயசுல அடுப்பு வெடிச்சு 50% தீக்காயங்களால சிதைந்த முகம், தான் சிகிச்சை பெற்ற அதே மருத்துவமனையில பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை தலைவரா உயர்ந்து நின்று வலிகளையே வரமா மாத்தி ஆயிரக்கணக்கான தீக்காய நோயாளிகளுக்கு வந்து மறுவாழ்வு தந்திருக்கக்கூடிய ஒரு தேவதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். கர்நாடக மாநிலத்துல பெங்களூரை சேர்ந்தவங்க தான் பிரேமா தன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு 8 வயசுல இருக்கும் போது இந்த டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, காஃபி டீ ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விபத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்கு இல்லையா, அது வெடிச்சு அவங்களுடைய கழுத்து பகுதி, மார்பு பகுதியில 50% கொடூர தீக்காயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வேலூர்ல இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில இவங்க அனுமதிக்கப்படுறாங்க. உலக புகழ்பெற்ற பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவரா இருக்கக்கூடிய டாக்டர் எல்பிஎம் மேயர்ஸ் தலைமையில 14க்கும் மேற்பட்ட தொடர் அறுவை சிகிச்சை இவங்களுக்கு வந்து நடைபெற ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அவங்களுடைய அம்மா வந்து ஒரு சபதம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, மகள் உயிர் பிழைத்தாங்க அப்படின்னா அவங்கள இதே மருத்துவமனையில மருத்துவராக ஆக்கி ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்க வைப்பேன் அப்படின்ற அவங்களுடைய தாய் ரோசி அவங்களுடைய அசைக்க முடியாத சபதமே தான் இன்னைக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக மாறி இருக்கிறதுக்கான

ஒரு காரணமா மாறி இருக்கு பிரேமா தன்ராஜ் அவர்கள். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து வெயிட் போட்டோம் அப்படின்னும் போது நம்ம உடல் எடையை பார்த்து நாமளே வந்து ஒரு மாதிரி நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா டாக்டர் பிரேமா தன்ராஜ் அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி பாருங்க, முகம் முழுக்க தீ காயங்களால சிதைந்து போன நிலையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாடி பார்க்கவே முடியல. அதே மாதிரி 8 வயசு அப்படின் போது குழந்தை பருவம் தானே, சோ ஸ்கூலுக்கு போகும்போது பொது இடங்களுக்கு போகும்போது மக்கள் ஏளனமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பயம் இருக்க ஆரம்பிக்குது, சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உளவியல் ரீதியான பல பிரச்சனைகள், பல சவால்கள் எல்லாத்தையும், கடுமையான போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி கல்வியில வந்து முதலிடத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் பிரேமா தன்ராஜ் அவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இந்த துறையை எடுத்து சூஸ் பண்ணி அதுல படிக்கணும் அப்படின் போது இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அந்த துறையில படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு போது அதுல ஆண்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க. அந்த துறையில வந்து ஒரு பொண்ணா இருக்காங்க அப்படின்னு போது அதுவுமே மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. ஆனா அதுலயுமே அவங்களுடைய தனித்துவத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் பிரேமா தன்ராஜ் அவர்கள். எந்த ஹாஸ்பிட்டல்ல தீக்காயத்துக்காக அவங்க போய் அறுவை சிகிச்சை பண்ணாங்களோ அதே வேலூர்ல சிஎம்சி மருத்துவமனையில பிளாஸ்டிக் மற்றும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை துறையில தலைவரா ஹெச்ஓடியா உயர்ந்து புதிய மருத்துவ வரலாறு வந்து படைச்சிருக்காங்க. 1999 அக்னி ரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னார்வ அமைப்பு தொடங்கி இருக்கக்கூடிய வறுமை மற்றும் குடும்ப வன்முறையால் தீக்காயங்களுக்கு உள்ளான 25,000 மேற்பட்ட ஏழை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இலவச அறுவை சிகிச்சை, பிசியோதெரபி, மறுவாழ்வு அளிச்சு ஒரு புதிய வாழ்க்கையை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தீக்காய மருத்துவத்துறை மற்றும் சமூக மறுவாழ்வு பணிகளுக்காக இவங்க ஆற்றிருக்கக்கூடிய இந்த சேவையை பாராட்டி 2024 இந்திய அரசு இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ ஒரு பொண்ணு நினைச்சா எந்த துறையிலையும் சாதிக்க முடியும், ஒரு பொண்ணு சாதிக்க முகம் தேவையில்லை, திறமைதான் முக்கியம் அப்படின்றத டாக்டர் பிரேமா தன்ராஜ் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களால் இந்த சாதனை அப்படின்றதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும் தான், அப்படின்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்பேற்பட்ட சவால்களையும் கடந்து உங்களால் சாதனை பண்ண முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன், நீங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடம் இருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8. It is so nice.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் இந்த ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி இதெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் கிட்டத்தட்ட மணிக்கணக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இந்த ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி இதை போடக்கூடிய பெண்களுக்கு கடுமையான கழுத்து வலி, தோள்பட்ட பிடிப்பு இதெல்லாமே அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பெண்கள் எல்லாருக்காகவும் பேசலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. நம்ம ஊரில் இந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்களாம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா 5 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தலையை குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அப்படி அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் 60 டிகிரிக்கும் மேலே தலையை வந்து கீழ் நோக்கி குனிஞ்ச மாதிரி அவங்க வந்து மணிக்கணக்கில் அந்த பூக்கள், அதாவது இந்த ஆரி ஒர்க்கு பூக்கள் தைக்கிறதா இருக்கட்டும், பாசியை கோக்குறதா இருக்கட்டும், இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தலையை தொடர்ந்து நம்ம வந்து குனிஞ்சிக்கிட்டே இருக்க ஆரம்பித்தோம், குனிய வச்சுக்கிட்டே இருக்கும்போது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய 7 எலும்புகள் மேலே 25 கிலோவுக்கு எடைக்கு சமமாக இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்றது விழ ஆரம்பிக்குது. இப்படி விழுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் நெறிந்து தேய்மானத்தை வந்து உண்டாக்க ஆரம்பிக்குது. இது ஒரு நாள் இல்ல, பல நாள் தொடர்ந்து இப்படியே இருக்குது அப்படின்னு போது கழுத்து வலி வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா தோள்பட்ட வலியா இறங்கி கைவிரல்கள் வரைக்குமே வந்து ஊசியால குத்துற மாதிரியான உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கும். கைகள்லாம் வந்து மறுத்து போற மாதிரியான உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் வந்து கழுத்தை வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். சோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தோள்பட்ட வலி எடுக்க ஆரம்பிக்குது, கைவிரல்கள் வந்து ஊசியால குத்துற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும், கைகள் வந்து மறுத்து போக ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்குது. எய்ம்ஸ் பிசியோதெரபி பிரிவுல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வுல தினமும் 5 மணி நேரத்துக்கு மேல எம்ப்ராய்டரி வேலை செய்யக்கூடிய பெண்கள் 68% பேருக்கு வந்து ஆரம்பகால கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்றத வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆரி ஒர்க் பண்றவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மடியில தான் வச்சுட்டு எல்லாம் தைக்க ஆரம்பிப்பாங்க, ஆரி ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த பூ எல்லாம் தைக்கிறது, அதுக்கப்புறம் பாசி எல்லாம் கோக்குறது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய முழங்கைக்கு மேல கழுத்து பகுதிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சேர் இல்லைனா ஸ்டூல் ஏதாவது போட்டுட்டு அதுல வந்து வச்சு நீங்க ஆரி ஒர்க் பண்றது மூலமா உங்களுடைய கழுத்து வந்து நேரா இருக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய முதுகும் நேரா இருக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய உடலே வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரியான உணர்வா இருக்க ஆரம்பிக்காது. சோ உடல் வளைஞ்சு இருக்க ஆரம்பிச்சுனாதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி கழுத்து வந்து ரொம்ப வளைஞ்சிருந்தாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. சோ அதனால கழுத்தை வளையாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து கழுத்துக்கு கீழே முழங்கைக்கு மேல இருக்கிற மாதிரியான சேர் ஒண்ணு வச்சு அதுல வந்து நீங்க இந்த ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி இதெல்லாம் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு டைம் வந்து கழுத்தை வந்து நேரா அண்ணா வந்து மேல சீலிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கீழே குனிஞ்சு பாருங்க. இது வந்து ஒரு 5 டைம் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து வலி அப்படின்றது அதிகமா இருக்காது. சோ இது வந்து நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலை கேரிட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன கடை?
2: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணாம பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணாம பகுதியில் யார் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
6: வணக்கம், ஐ எம் சுபா.
5: சுபா, இப்போ நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத நம்மளுடைய நேர்களுக்காக சொல்லுங்கள்.
6: நான் வந்துட்டு மிஸ் டீன் தமிழ்நாடு டைட்டில் 2024 வின் பண்ணியிருக்கேன், மிஸ் தமிழ்நாடு டைட்டில் 2025 வின் பண்ணியிருக்கேன், அண்ட் இப்போ கரண்ட்லி மிஸ் சவுத் இந்தியா 2026 டைட்டில். நம்ம வந்துட்டு எப்படி இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்துதான் கரெக்டான வே சூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது.
5: நம்ம ஒரு பாதையை சூஸ் பண்றோம் அப்படின்னும் போது அதுல சவால்களும் இருக்க ஆரம்பிக்கும், நமக்கு அடுத்தடுத்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க ஆரம்பிக்கும். அதை எல்லாத்தையும் எளிமையான முறையில நாம வந்து கடக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நாம ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்க ஆரம்பிக்கணும். எந்த சவால்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய தைரியம் இருக்க ஆரம்பிக்கணும். நாம ஒரு விஷயத்துக்காக போறோம் அப்படின்னும் போது எக்கச்சக்கமான இடர்பாடுகள் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அது எல்லாத்தையும் கடந்துதான் நம்மளால வந்து நம்மளுடைய சாதனையை பண்ண முடியும் அப்படின்றத வந்து சுபா அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சுபா, இப்போ நீங்க வந்து இந்த மாடலிங் அப்படின்ற ஒரு துறையை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, ஃபேமிலி சைடுல சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வேணும். வீட்டுல இருக்கக்கூடியவங்களை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, அவங்க எப்படி சம்மதிக்க ஆரம்பிச்சாங்க?
6: அப்பாவுக்குமே வந்துட்டு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவங்களுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. ஸோ எனக்கு ஒரு ஆஃபர் வரும்போது சரி நம்ம பொண்ணாவது வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட அவங்க பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் கண்டிப்பாக அந்த ஒரு டவுட்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்தது, அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சாங்க என் வீட்லேயும். தென் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, என் பேஷனை ஃபாலோ பண்ண.
5: அப்பாவுக்குமே சினிமா துறையில போய் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனா அதுல வந்து போக முடியாத சூழ்நிலையில தள்ளப்பட்டதுனால அப்பா இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து அடுத்தடுத்து இந்த துறையில சாதனை பண்றேன் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது அப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் மாடலிங் துறை எல்லாத்தையும் தாண்டி சினிமா துறையில வந்து என்னுடைய திறமையை வந்து ப்ரூவ் பண்ணணும், அதுல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட சுபா அவர்கள் ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் கூட பேசுறேன்.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ் சவுத் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய சுபா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சுபா, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு ட்ரீம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில கனவுகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த கனவுகளுக்கான பயணம் அப்படின்றது கடினமா இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க
5: வேற எந்த ஜாப் பத்தி

0: வீட்டிலேயே அதையும் தாண்டி கத்துக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷனலா கத்துக்கணும் அப்படின்னு போது எங்க போய் கத்துக்கிட்டீங்க? சேலம்ல கத்துக்கிட்டீங்களா இல்ல வெளியே கத்துக்கிட்டீங்களா?
1: ஒரு 2 days ஒர்க் ஷாப் நடந்தது சேலம்ல, அதுதான் ஃபர்ஸ்டா நான் அட்டெண்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மாதிரியான வாக் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க. செகண்ட் டே வந்துட்டு நம்ம வாக் பண்ணி காமிக்கணும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லாம் யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது அந்த மாதிரி கத்துக்கிறது, ஸோ சொன்னமே மென்டலி ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன், ஸோ தட் ரொம்ப ஈஸியாக இருந்தது.
0: ஸோ 2 நாள் நான் வந்து ஒர்க் ஷாப் போயிருக்கேன், அதில் கலந்துக்கிட்டு அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதையும் தாண்டி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். நிறைய பேர் சொல்லி கொடுத்ததை கேட்டுட்டு நிறைய போட்டிருப்பாங்களே, ஸோ அதில் அதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுனால தான் நான் வந்து என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இளம் சாதனையாளராக நம்ம கூட வந்து சுபா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. ரொம்பவே நன்றி சுபா இவ்வளோ நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியில் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே, இப்போ உங்க கூட பேசுறதுக்காக அடுத்ததா ஸ்ரீஹரிணி வந்துட்டாங்க. நானுமே இப்போ கிளம்புற. நேயர்களே, டாடா, பாய் பாய்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி. ஸோ அவளுக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது பெண்ணு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெண்ணும் வாங்கிட்டாங்க. ஸோ ஸ்வேதாக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருச்சு, சே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெண்ணு வாங்கி தராங்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு ரிட்டன் கிஃப்டாக ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒரு யோசனை வந்து ஸ்வேதா என்ன பண்ணானா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிட்டன் கிஃப்டாக நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரேசர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கலர் கலராக டிசைன் டிசைனாக வாங்கிட்டா. பெண்ணை வந்து எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த எரேசரை ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தா. அதுக்கப்புறமேட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சாக்லேட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஐடியா பிளானில் இருந்தா ஸ்வேதா. அப்புறமா என்னாச்சுன்னா அவளோட பர்த்டேவும் வந்துச்சு. அன்னைக்கு காலையில் எல்லாருமே ஸ்வேதாவுக்கு கிளாஸ் ஃபுல்லாக வந்து சர்ப்ரைஸாக பெண்ணை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்வேதா வந்து ரிட்டன் கிஃப்டாக அந்த எரேசர் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அதையுமே கொடுத்துட்டாங்க. அண்டு சாக்லேட் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எப்பயும் போல் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு தாராக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாவுக்கு தான் பர்த்டே, பிரியாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், அப்போ பிரியாவும் நமக்கு ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு பயங்கர யோசனையில் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பிரியாவோட பர்த்டேவும் வந்துச்சு. ஸோ பிரியாவுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. பிரியா வந்து பதிலுக்கு ஒரு மரக்கண்ணு வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ என்ன இது வித்தியாசமாக இருக்குது, இது என்ன நம்ம பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு பிரியா சொன்னாங்க, ஸோ மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மரத்தை வச்சு டெய்லி எல்லோரும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மரத்தை வளங்க அப்படின்னு பிரியா வந்து புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு அந்த மரக்கண்ணை ஆசையாக வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, மழை நீருக்கு ஆதாரமாக இருக்கிறது மரம் தான். ஸோ அதனால் மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பிரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: ஆராத்யா.
0: ஓஹோ, சரி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5A.
0: 5th ஸ்டாண்டர்ட், வெரி குட். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல்.
0: ஓகே, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? சரி, யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
1: கவிமித்ரா, நித்யா, நவ்யா சர்மா.
0: பாருறா, ஒரு லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுவீங்களா ஸ்கூலில்? ஓஹோ, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஜாலியாக விளாடுவேன் அப்படின்றீங்க. சரி ஓகே, தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆராதியாக கூட பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க. மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்றைக்கி நம்ம கூட ஆராதியாக தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆராதியாக கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் மதருக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுறது சகஜம்தான். ஸோ டெலிவரிக்கு அப்புறமேட்டும் நம்ம வந்து என்ன மாதிரி கேர் கொடுத்து மதரையும் பேபியும் பார்த்துக்கணும் சார்?
6: அவங்க மேலே எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ஈக்குவலி நம்ம பேபி அண்ட் மதர் ரெண்டுமே ரெண்டு பேருமே நம்ம ஈக்குவலாக தான் நம்ம கவனிச்சுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இணை உணவு வந்து நம்ம ஈஸியாக முழுங்குற மாதிரி கொடுக்கணும், புறையேறாமல் இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானதுங்க. சப்போஸ் புறைய ஏறிச்சு அப்படின்னா தொந்தரவு ஜாஸ்தியாகவும் சளி இருந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக முழுங்குற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதருக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது வந்து குழந்தைகளோட அந்த ஆரோக்கியத்தில் ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த குழந்தைங்களுக்கு உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தொடர்ச்சியாக நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்ன் பேபி இருக்கு இல்லையா, குழந்தை எப்பயுமே பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ குழந்தைய வந்து காலையில் அந்த இளம் வெயிலில் வெளியில் காட்டணும் அப்படின்னு. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறோம், காலையில் நேரத்தில் வெளியில் வருவோம், இல்லை கடைக்கு போவோம், இல்லை சாயங்கால நேரத்தில் நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போவோம், இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி நமக்கு வெயில் எக்ஸ்போஷர் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு, தவளவே முடியாத சின்ன குழந்தைக்கு வெயில் எக்ஸ்போஷர் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் விட்டமின் டி குறைபாடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் குழந்தைங்களை காலையில் அந்த இளம் வெயிலில் காட்ட சொல்லுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே கண் வந்து மஞ்சளாக இருக்கும் லைட்டாக. ஸோ அது வந்து மஞ்சக்காமால் பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு யூஸ்வலான இதுதான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களை இந்த மாதிரி தான் வெயிலில் காட்டுறது மூலயமா அந்த எல்லோனஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி குறைஞ்சிரும். ஃபுல்லாக வந்து கண் வெள்ளை கலர்லேயே மாறிடும். ஸோ அது வரைக்கும் குழந்தைங்களை இந்த இளம் வெயிலில் ஒரு 7:30 8 ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஒரு டைமில் நம்ம வெயிலில் காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கெட்டில சக்கலக்க குட்டி. என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றீங்க?
1: Tables.
0: Okay. 6 tables சொல்றீங்களா?
1: 6, 7, 12, 6, 6, 34, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6
0: வெல்கம். ஓகே, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வரத்துக்கு தயாராக இருக்குது. ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை எப்படி ஆரோக்கியமாக மாற்றி தரலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. அடுத்ததா பேக் டு பேக்ல ரெண்டு பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம் ஓட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில்
2: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லித்தூள், லைட்டாக இந்த ஷாஹி பன்னீர் மசாலா இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்டு லாஸ்ட்டாக பெப்பர் தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி இந்த பன்னீர் புர்ஜி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துடக்கூடாது. ஸோ இதுவும் தேவையான அளவு. ஸோ இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதில் வெங்காயத்தையும் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடணும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ வதக்கினதுக்கப்புறமா மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், அதுக்கப்புறமேட்டு தனியாத்தூள், சிக்கன் மசாலா இல்லை ஷாஹி மசாலா, இது எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு லைட்டாக தண்ணி, ஒரு 3-4 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அந்த மசாலா நல்லா கட்டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக வரதுக்காக தண்ணி சேர்த்தா போதும். நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பும் அதிலே சேர்த்து கிளறிடணும். இந்த இடத்துல தான் பன்னீரை நம்ம அப்படியே போட போகிறோம். ஸோ பன்னீரை நீங்கள் நினைக்கலாம் கட் பண்ணி போடுவோமான்னு, அதுதான் கிடையாது. இப்போ பன்னீர் புர்ஜின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த கிரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பன்னீரை நல்லா துருவி அது கூட சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுருணும். கிளறிட்டு ஒரு தேவையான அளவு 1 கப்பு தண்ணி மட்டும் அதில் சேர்த்து நல்லா கிளறிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை மேலே போட்டு மூடி வச்சிட்டா சூப்பரான பன்னீர் புர்ஜி ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, பன்னீர் வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க மாதிரி வேண்டாம், கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் வந்து நேற்று பூரியோட ட்ரை பண்ணியிருந்தேன், பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: மாடுபிடி வீரன்.
1: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
2: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஆராதியா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ ஆராதியா மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 107.8 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். சோ அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். இப்ப நான் என்ன விஷயம் சொல்ல போறேன், நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில என்ன விஷயம் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே நம்ம கூட இந்த நேரத்துல ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களோட இந்த எஜுகேஷன் சம்மந்தமா அண்ட் அவங்களோட அந்த எஜுகேஷன் வைஸா டெவலப் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்ப கிளாஸ்ல ஒரு 45 ல இருந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஒருத்தருக்குமே

டெவலப் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு குழந்தைங்களோட அந்த சேஃப்டிலையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த வகையில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா, வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இப்போ ஈவினிங் டைம்ல அப்பா கூட வண்டியில குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வழி எப்படி எந்த பக்கம் இருந்து வரணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அடுத்த நாள் அவங்க கிட்டயே நம்ம வழி கேட்கலாம், இப்போ எந்த சைடு போகணும், லெஃப்டா ரைட்டா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து நான் இப்போ இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. பாபாய், நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணியோ எட்டாச்சு, உங்க தருணம் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. நேர்களே, ஒரு மலைனா பாறைகள் இருக்கும், மரங்களும் இருக்கும், ஆனா காற்றுனாலேயே உருவான மலை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருந்தது. அமெரிக்காவோட லோவா, மிசூரி, நெபர்ஸ்கா, கானாஸ் பகுதிகளுக்கு நடுவில் மிசூரி ரிவரை ஒட்டி நீண்டு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிலப்பரப்பு, அதுதான் லூயிஸ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லூயிஸ் ஹில்ஸ் அமெரிக்காவோட மிசூரி ரிவருக்கு பக்கத்தில் உருவான ஒரு தனித்துவமான மண்மலை அமைப்பு தாங்க. வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் சுமாரா 200 miles, அதாவது 320 kilometers நீளத்துக்கு ஒரு குறுகிய பட்டை மாதிரி இந்த மலைப்பகுதி நீண்டு போகுது. சுற்றி இருக்கக்கூடிய சமவெளியை விட பொதுவாக சுமார் 200 feet உயரம் வரைக்கும் இந்த மலைகள் உயர்ந்து நிற்கிதுங்க. மிசூரி ரிவருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த மலைகள் அந்த பகுதியோட நிலப்பரப்புக்கு ஒரு இயற்கையான ஃப்ரண்ட் ரேஞ்ச் மாதிரி காட்சி அளிக்குது. இப்போ முக்கியமான கேள்வி, இந்த மலைகள் எப்படி தாங்க உருவானது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது பனியுகத்தோட கதை. கடைசி பனியுகத்தப்போ பனிப்பாறைகள் வட அமெரிக்காவோட மத்திய பகுதிகளுக்கு முன்னேறினதாங்க. அது அடிப்பாறைகளை அரைச்சு தூள் மாதிரியான நுண்ணிய துகள்களாக மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் வெப்பநிலை உயர்ந்ததும் பனிப்பாறைகள் பின்வாங்கிடுச்சு. அதிலிருந்து வந்த பெருமளவிலான உருகிய நீரும் வண்டல்களும் மிசூரி ரிவர் பள்ளத்தாக்கில் வெள்ளமாக பாஞ்சது. அங்கே படிந்த நுண்ணிய வண்டல்கள் காஞ்சப்போ மேற்கு காற்றால் தூக்கிட்டு போகப்பட்டதாங்க. அந்த தூசு துகள்கள் மறுபடியும் பல இடங்களில் படிஞ்சு காலப்போக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லூயிஸ் ஹில்ஸ் நிலப்பரப்பாக உருவாகி இருக்கு. இந்த மலைகளோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இது சாதாரண மலைப்பகுதி மாதிரி இல்லை. இங்கே பீக் அண்ட் சாடில் மாதிரியான நில அமைப்புகளும் ரொம்பவுமே குறுகிய ரேசர் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய கூர்மையான முகடுகளும், அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக இறங்கக்கூடிய கேட் ஸ்டெப் டெரஸ் மாதிரியான அமைப்புகளுமே இருக்கு. சில இடங்களில் இந்த லூயிஸ் மண் 90 feet, அதாவது 77 meters அதிகமான ஆழம் கொண்டதாக இருந்திருக்கு. உலர்ந்த நிலையில இந்த மண் மிகவும் கடினமாக இருக்குமாங்க, ஆனால் ஈரமானதும் கூட. அதோட தன்மை முற்றிலும் மாறிடும். அதனால தான் இந்த மலைப்பகுதி இயற்கை ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமான இடமா இருக்கு. லூயிஸ் ஹில்ஸ் அப்படின்றது வெறும் மண்மலைகள் மட்டுமில்லை. இங்கே ஓக் ஹிக்கோரி காடுகள், பூர்வீக புல்வெளிகள், பலவிதமான பூக்கும் தாவரங்களுமே இருக்கு. வெண்வால் மான், கொயோட்டி, வைல்டு டர்க்கி, பேட்ஜர், பாப்கேட், ரெட் ஃபாக்ஸ், கிரே ஃபாக்ஸ் அப்படின்னு பல உயிரினங்களும் இந்த பகுதியில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசோரி ரிவர் வேலி பறவைகளோட முக்கியமான இடம்பெயர்வு பாதையாக இருக்குது. குறிப்பாக செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பல வகையான பருந்துகளையும் பால்ட் ஈகிள் போன்ற பறவைகளையும் இங்கே பார்க்க முடியும். இயற்கை சில நேரங்களில் கல்லால் மட்டும் மலைகளை உருவாக்குறது இல்லை. பனி, நீர், காற்று, மண் இந்த நாளையும் சேர்த்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளோட பயணத்தில் ஒரு மலைப்பரப்பையே உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான் லூயிஸ் ஹில்ஸ். இயற்கையோட ஒவ்வொரு நிலப்பரப்புக்கு பின்னாலேயுமே ஒரு கதை இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்திலையுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணாரு. அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினாரு. அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டார். இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நான் கடைசியாக களப்பயணத்துக்கு ஏற்காட்டில் இருக்கக்கூடிய காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். அவங்களுமே நிறைய விஷயங்கள் நமக்காக பகிர்ந்திருந்தாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போதும் கண்டிப்பாக ஒரு நினைவு எனக்கு இருக்குங்க. அந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு போனப்போ காட்டெருமையை பார்த்த நினைவு தான் எனக்கு வருது. ஏன்னா அந்த ரூட்டில் முக்காவாசி வந்துட்டு காட்டெருமை எப்பயுமே வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அந்த சைடு போகும்போது திடீர்னு அந்த சைடில் வந்துட்டு தலை மட்டும் தனியாக வெளில தெரிஞ்சது. அச்சச்சோ, மாட்டினோண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த காட்டெருமை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு போனேங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏற்காட்டில் அந்த காக்கம்பாடி கிராமத்தில் ஒரு அக்கா ரொம்ப அருமையாக சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். அமிர்த செல்வி.
5: என்ன கிராமத்தில் இருக்கீங்க?
4: நாங்கள் காக்கம்பாடி கிராமம்.
5: காக்கம்பாடி எத்தனை வருஷமாக இருக்கீங்க?
4: பூர்வீகமே இதுதான். ஆமாம்.
3: அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்திருக்கீங்க. அப்போ இருந்த வானிலைக்கும் இப்போ இருக்கிற வானிலைக்கும் என்ன மாதிரியான மாற்றம் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அப்போ வந்துட்டு டைமுக்கு, அதாவது இந்தந்த சீசன்னா இந்தந்த சீசனுக்கு மழை வரும், இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கா, இல்லை அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா?
4: இல்லை, அப்படிலாம் மொதல் இருந்த மாதிரி சீசன் இது இல்லை. இப்போ இல்லை, மழை வந்து நாங்கள் இப்போ எதிர்பார்க்குற டைமில் மழை இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன் என்னன்னு காரணம்னு எங்களுக்கு தெரியல. மொதல் வந்து குறிப்பிட்டு நம்ம இந்த டைமில் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த டைமுக்கு வரும். இப்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்தாலுமே வரல.
3: ஓகேங்கா. இப்போ முதல்ல இருந்த விலைவாசிக்கும் இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன்னா ஏற்காடு அப்படின்றது வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. சேலம்லேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். ஸோ அப்போ இருந்த விலைவாசி, அதாவது ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போனால் அப்போல்லாம் நம்ம நிறைய பொருள் வாங்கிட்டு வருவோம். இப்போ எப்படி இருக்குது? ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போனால் என்னென்னலாம் நீங்கள் வாங்க முடியுது?
4: அப்போ ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு கட்டப்பை ஃபுல்லாக ஜாமான் வாங்கிட்டு வருவோம். இப்போ 100 ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம்னாவே 100 ரூபா காலியாயிருது. ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரதுக்கு குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு உபயோகமாக ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு போனோம்னா 1000 ரூபா வேணும். 1000 ரூபா இல்லாமல் நம்ம போக முடியாது, வாங்கிட்டு வரவும் முடியாது.
3: ஓகேக்கா. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் அப்படின்னா என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
4: இங்கே வந்து காப்பி தோட்டம் வச்சுருந்து காப்பி மிளகு அது சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிலர் இந்த பீன்ஸ் கொட்டை அது போட்டிருந்தாங்க. அதுவும் இப்போ இந்த எறமை மயில் அதெல்லாம் வந்து அதுவும் இப்போ செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து காபி தோட்டம் வச்சு தான், அதுதான் வேலையே அதுதான்.
3: வேற என்னென்ன வேலை வாழ்வாதாரத்துக்காக இங்கே இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க?
4: வேலை நிறைய பேர் இப்போ வந்து இங்கே வாழ்வாதாரம் இல்லாத வேலை இல்லாதனால இந்த மழை தகுதி இல்லாதனால இப்போ வந்து நிறைய பிளாட்டுங்க அது இது நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ பிளாட் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ தோட்டத்து வேலை யாரும் கவனிக்கிறதுக்கு விருப்பப்படலை. அதை விலைவாசி கம்மின்னு சொல்றதான்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் வந்து பிளாட்டு பக்கம்தான் வேலைக்கு போயிட்டாங்க. இங்கே வந்து தோட்டத்து வேலை யாரும் விரும்பலை. அது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல.
3: ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேரிலே தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி பேசணும், நீங்களும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜை தட்டிவிடலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். அதே சமயத்தில் நம்ம நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பமில் இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
4: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
3: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
4: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
4: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
4: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
3: தொடர்புக்கு 9566664633.
4: அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரிலே நம்ம நிகழ்ச்சியோட மூணாவது பகுதியில வழக்கமா எப்பயுமே ஏற்காடு மக்கள் கிட்ட இருந்து பதிவு செய்யப்பட்ட பாடல்களை கேட்போம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள் பத்தி பேசுவோம். அந்த வகையில் இன்னைக்கு ஏற்காடு பிலியூர் கிராமத்துல பாடப்பட்ட தர்மராஜா அப்படின்ற பாடல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக ஒளிபரப்பு பண்றேன். அந்த பாடலை கேளுங்களேன். அவங்களோட வாய்ஸு, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் அவங்க பாடக்கூடிய அந்த வரிகள், அந்த இசை இல்லாமல் பாடக்கூடிய அந்த கலை எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. அதை நான் கேட்டு ரசித்தேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேயர்களே. இந்த பாடலை பாடி கொடுத்த பிலியூர் கிராம மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில், ஒரு கடை கண்ணி பக்கம் ஒதுக்க முடியுதா?
2: என்ன மச்சான், சம கூட்டமா?
1: ஆமா மச்சான், சரியான கூட்டம். ஒரு கடை பக்கம் கூட போக முடியல, அவ்வளவு கூட்டங்குது.
2: சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
1: இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா? சரி கேளு.
2: இப்போ நம்ம எந்த கடைக்கு போனாலும் உட்காரலாம், ஆனா இந்த கடைக்கு போனீங்கன்னா நீ உட்காரவே முடியாது.
1: அப்படி என்ன கடை?
2: சாக்கடை.
3: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சில செடிகளை பார்த்தா இது ஒரு சாதாரண கலைச்செடி தானே அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிருப்போம். ஆனா அந்த செடியே ஒரு உணவா பாரம்பரிய பயன்பாடுகளையும் கொண்டதாகவும் விவசாயத்திலேயே முக்கியத்துவம் பெற்றதாகவும் இருந்தா அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தாவரம் தாங்க கிளியோமி கைனான்ட்ரா அப்படின்றது. இந்த தாவரத்தை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, கிளியோமி கைனான்ட்ரா அப்படின்ற இந்த தாவரத்துக்கு ஷோனா முட்டைக்கோஸ், ஆப்பிரிக்க முட்டைக்கோஸ், ஃபைட்டர் விஸ், கேட்ஸ் விஸ்கர்ஸ் அப்படின்னு பல பொது பெயர்களுமே இருக்குங்க. இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு வருடாந்திர தாவரம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பல வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகள்லையுமே இருக்குங்க. இந்த தாவரம் பொதுவாக 25-60 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். சில சூழ்நிலைகளில் 150 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் கூட வளரக்கூடியதாக இருக்கு. இதோட இலைகள் 3-7 நீள்வட்ட வடிவ சிற்றிலைகளை கொண்டிருக்கும். பூக்கள் பொதுவாகவே வெள்ளை நிறத்தில் இருக்கும். சில நேரங்களில் முதிரும்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். இன்னொரு ஆச்சரியம், இதோட இலைகளும் பூக்களும் உண்ணக்கூடியது. ஆனால் இலைகளுக்கு கடுகு கீரையை மாதிரியான ஒரு வலுவான கசப்பு சுவை, சில சமயங்களில் காரமான சுவையுமே இருக்கும். அதனால தான் இந்த கீரையை பல இடங்களில் வேற வேற விதமாக சமைக்கிறாங்க. துணை சஹாரா ஆப்பிரிக்காவில் இலைகளை வேக வச்சும் குழம்பாவும் சமைக்கப்படுது. சில பகுதிகளில் அதை உலர்த்தி கசப்பு சுவையை குறைக்க பால் அப்படி இல்லைன்னா வெண்ணையோட சமைக்கிறாங்க. கென்யா, உகாண்டா, தான்சானியா மாதிரியான பகுதிகளில் வேர்க்கடலையோட விழுதுகளோட சேர்த்து சமைக்கிறாங்க. வடக்கு உகாண்டாவில் இந்த தாவரத்தை டெக் அகியோ அப்படி இல்லைன்னா அகேயோ அப்படின்ற பேர்லேயுமே கூப்பிடுவாங்களாம். உணவாக மட்டும் இல்லை, விவசாயத்திலையும் இந்த தாவரத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான பங்கு இருக்குது. கிளியோமி கைனான்ட்ரா சில பூச்சிகள் மற்றும் உண்ணிகளை எதிர்க்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கிறதுனால ஊடு பயிரிடலுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதோட இலைகள் சில உண்ணி இனங்களை விரட்டவும் அதோட வளர்ச்சியை தடுக்கவும் உதவக்கூடிய பண்புகளை காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரத்தில் பீட்டா கரோட்டின், போலிக் அமிலம், வைட்டமின் சி, கால்சியம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதா தகவல்கள் குறிப்பிடுதுங்க. இயற்கையாக வளரக்கூடிய இந்த தாவரம் நன்றான வடிகால் வசதி இருக்கக்கூடிய வளமான மண்ணில் சிறப்பாக வளரும். வறட்சியையும் ஓரளவு தாங்கக்கூடியது தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தாவரத்தோட பாரம்பரிய பயன்பாடுகள் மற்றும் மருத்துவ பயன்பாடுகள் குறித்த தகவல்கள் இருந்தாலும் அதை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக எடுத்துக்கக்கூடாது. எந்த மூலிகையுமே மருத்துவ நோக்கத்துக்காக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுதியான நிபுணரோட ஆலோசனை அவசியமாக இருக்குது. ஒரு சாதாரண கலைச்செடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு தாவரம் உணவாகவும் விவசாயத்துக்கு உதவியாகவும் இயற்கையோட பல்வேறு பயன்பாடுகளை தனக்குள்ள கொண்டதாகவுமே இருக்கலாம். அந்த சுவாரஸ்யமான தாவரம் தான் கிளியோமி கைனான்ட்ரா அப்படின்றது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை

சமூக அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? லெஸ்கின் சமூகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இவங்களுடைய பாரம்பரிய சமூக அமைப்பு ஜமாத் அப்படின்ற அமைப்பை சுத்தி தாங்க இருந்திருக்கு. ஜமாத் அப்படின்னா பல உள்ளூர் குளங்களோட ஒன்றியம், அதாவது தனித்தனி உள்ளூர் குளங்கள் இருந்தாலும் அதை ஒன்றோட ஒன்று இணைத்து சமூக அமைப்பை உருவாக்கி இருந்திருக்கு. இந்த அமைப்புல தனிநபருக்கும் சமூகத்துக்கும் முக்கியத்துவம் இருந்ததா குறிப்பிடப்படுதுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், லெஸ்கின்ஸ் தங்களுக்குன்னு லெஸ்கிவால் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு தேசிய கௌரவம் மற்றும் நடத்தை நெறிய உருவாக்கி இருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னு தெரியுங்களா? ஒழுக்கமான நடத்தை, அறநெறி, தாராள மனப்பான்மை, பெண்களோட கௌரவத்தை பாதுகாக்கிறது, இப்படிப்பட்ட மதிப்புகளுக்கு முக்கியம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க. இந்த நெறிமுறைகள் தலைமுறை தலைமுறையா குடும்பத்தாலையும் சமூகத்தாலையும் கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்ப கொஞ்சம் வரலாற்றுக்கு போலாம். லெஸ்கின்களோட வரலாறு ரொம்ப பழமையானது. கிமு 4ஆம் நூற்றாண்டுல லெஸ்கிக் மொழிகளை பேசக்கூடிய பல பழங்குடியினர்கள் ஒரு பெரிய கூட்டமைப்புல இணைஞ்சிருந்ததா சொல்லப்படுது. இந்த பகுதி அதுக்கப்புறமா காகசியன் அல்பேனியா அப்படின்னுமே அழைக்கப்பட்ட கிழக்கு காகசியன் அரசோட தொடர்புடையதா இருந்ததுங்க. காலம் மாற மாற பாரசீகர்கள், பார்த்தியர்கள், சசானியர்கள், ரோமானியர்கள் அப்படின்னு பல்வேறு அரசியல் சக்திகளோட தாக்கம் இந்த பகுதியில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய தாக்கமும் இந்த பகுதியில வந்தது. லெஸ்கின்களுக்கு சுமார் 8ஆம் நூற்றாண்டுலேயே இஸ்லாம் அறிமுகமானதா சொல்லப்படுது. ஆனா இஸ்லாமிய செல்வாக்கு படிப்படியா வலுப்பெற்று அதுக்கப்புறம் அவங்களுடைய சமூக வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பெற்றதுங்க. 18ஆம் நூற்றாண்டுல லெஸ்கின்கள் வாழ்ந்த பகுதிகள் பல்வேறு கானேட்டுகள் கட்டுப்பாட்டுகளுக்குள்ள இருந்தது. சில லெஸ்கின்கள் சுதந்திரமான சமூக அமைப்புகளாகவும் ஒன்றுபட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1813வது வருஷம் குலிஜிஸ்தான் உடன்படிக்கையோட விளைவா ரஷ்யா, தெற்கு தாகஸ்தான் மற்றும் இன்றைய அஜர்பைஜானோட பெரும்பகுதியில கட்டுப்பாட்டை பெற்றிருந்தாங்க. 1828வது வருஷம் துர்க்மென்சாய் உடன்படிக்கை அந்த பகுதிகளில் ரஷ்ய கட்டுப்பாட்டை மேலுமே உறுதிப்படுத்தினதுங்க. ஆனால் வரலாறு அங்கேயே முடியல. 19ஆம் நூற்றாண்டில் நடந்த காகசியன் போரில் பல லெஸ்கின்கள் ரஷ்ய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களில் பங்கேற்றதா இந்த தகவல் குறிப்பிடுதுங்க. இமாம் ஷாமிலோட இணைந்து போராடியவர்களும் இருந்திருக்காங்க. 1859வது வருஷம் ஷாமில் தோற்கடிக்கப்பட்ட பிறகுதான் ரஷ்யர்கள் தாகஸ்தான் மற்றும் லெஸ்கின்களில் வாழ்ந்த பகுதிகளில் தங்களுடைய ஆட்சியை உறுதிப்படுத்தினாங்க. நேர்களே, லெஸ்கின்களோட கதையை பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக புரியும். ஒரு சமூகத்தோட அடையாளம் அப்படின்றது அவங்களுடைய மக்கள் தொகையால் மட்டும் உருவாகாது. மொழி, சமூக அமைப்பு, பாரம்பரியம், வரலாறு, அவங்க தலைமுறைகளாக கடைபிடிக்கக்கூடிய மதிப்புகள், இது எல்லாம் தான் அந்த சமூகத்தோட அடையாளத்தை உருவாக்குதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் உங்களுடைய ஃபோனை எடுங்க. நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787770778 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாரை பற்றின ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஜேம்ஸ் ரே அவரோட ஒரு வாழ்க்கை கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். சீக்ரெட் அப்படின்ற அந்த ஒரு சினிமா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் இவருடைய ஸ்பீச்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த மூவி வந்து பார்த்துருந்தா இவரை கட்டாயமாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஜேம்ஸ் ரே அமெரிக்காவுடைய டாப் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரில் இவரும் ஒருத்தர். கிட்டத்தட்ட மில்லியன் டாலர் பிஸ்னஸ் ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து இருந்தது. செல்ஃப் ஹெல்ப் குரு அப்படின்னே அவர் வந்து சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நிறைய கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பிற்காலத்தில் இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், ஆரம்பத்தில் அந்த ஒரு சூழ்நிலை இருந்ததா அப்படின்னா இல்லை, நிறைய கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய அப்பா சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். இவர் எழுதின புத்தகங்களில் கூட நிறைய புத்தகங்களில் இவருடைய அப்பா பற்றி சொல்லியிருப்பாங்க. இவருடைய அப்பா இருக்கார் இல்லைங்களா, ஜேம்ஸ் ஆர்தர் ரேவுடைய அப்பா. நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உடையவர். அதனால் நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஜேம்ஸ் ரேவுக்கும் அவருடைய தம்பிக்கும் ஒரு ஹேர் கட் பண்ணுறது கூட அவங்க அப்பா கிட்ட பணம் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வசதி இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் ரே அவர்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்த ரே ஆரம்பத்தில் ஒரு டெலிமார்க்கெட்டராக வேலை பார்க்குறாரு. அப்புறம் சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ளார வராரு. 90s அந்த காலகட்டங்களில் தன்னுடைய இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக அவருடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். 2006 அந்த ஒரு டைமில் தான் த சீக்ரெட் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி வெளியே வந்தது இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி தான் வந்து அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் 2006 வந்து அது வெளியாகிருக்கு. ஸோ ஒரு புத்தகமாகவும் அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாகவும் வந்தது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு படம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதில் அந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பார். ஸோ இவருடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தவுடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஜேம்ஸ் ஆர்தர் ரே அவரோட லைஃப் ஸ்டோரி தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இவர் வந்து ஒரு டெலிமார்க்கெட்டராக ஒர்க் பண்ணுறாரு, அதற்கப்புறம் சேல்ஸ் அந்த ஒரு ஃபீல்ட்லையும் ஒர்க் பண்ணுறாரு. 90s அவருடைய அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் அந்த ஒரு கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், குவாண்டம் ஃபிசிக்ஸ், அதிலிருந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, ஸோ அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இவரோட வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட பாசிட்டிவ் திங்கிங், ஸோ இந்த விஷயங்கள் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி நிறைய செமினார்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருடைய செமினாருக்கு போகிற மக்கள் ஸோ அதுக்கு பணம் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணி அதற்கப்புறம் வந்து போயிட்டு அந்த ஒரு செமினாரில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இவர் வந்து அது சம்மந்தமாக நிறைய கோச்சிங்லாம் வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதில் இருக்கிற டவுட்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். இதனால் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை ஏற்பட்டது. ஸோ அதனால் தொடர்ந்து இவருடைய செமினாருக்கு வந்து அதிக பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. இதனால் இவருடைய பிஸ்னஸ் பல மடங்கு அதிகரிச்சதுங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பணம்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. போக போக போக இந்த மாதிரி நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு இருந்த அவர் அந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றின அந்த கிளாஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பணம் வந்து ஏராளமான ஒரு பணம்லாம் வந்து அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்குது, நிறைய ஃபீஸ் வாங்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதனால் பாலிடிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு பல மில்லியன் டாலருக்கு வந்து சொந்தக்காரராக மாறுறாரு ஜேம்ஸ் ஆர்தர் ரே. ஆனால் இவரோட வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது இவருக்கு மட்டுமே கஷ்டமாக இல்லாமல் மக்களுக்கும் கஷ்டமான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. ஆனால் அதுலேருந்தும் மீண்டு தான் வந்திருக்கிறாரு ஜேம்ஸ் ஆர்தர் ரே. அதாவது இவர் வந்து ஒரு புதுவிதமான கிளாஸ் எடுக்கும்போது ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இறந்தும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவர் வந்து ஜெயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு அதற்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அதிலிருந்தும் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு அவருடைய பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய லைஃப் ஸ்டோரியை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. இந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். எப்படி ஓட் பண்ணலாம்னா நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஓட் பண்ணலாம். நம்ம நிலை 9787770 இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஜேம்ஸ் ரே மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவரோட ஒரு கதை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவர் ஒரு வித்தியாசமான கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவர் கொடுத்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இறக்குறாங்க. நிறைய பேர் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதனால் இவர் மேலே கேஸ் போடுறாங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. ஸோ 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறார். அதாவது அவருடைய குடும்பங்களுக்கு நஷ்டஈடும், அதாவது இவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்டஈடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரும் போடுறாங்க. அது வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு குருவாக இவர் வந்து இருந்தார். அந்த ஒரு சூழ்நிலையினால அந்த ஒரு நிமிஷமே அவருடைய இமேஜ் உடைஞ்சு போகுதுங்க. 2 வருஷம் கழித்து 2013 அவர் வந்து ரிலீஸ் ஆகி வராரு. ஜூலை மாதம் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவர் நார்மலாக அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமும் அவரோட வாழ்க்கையில் அந்த செல்ஃப் ஹெல்ப் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரீலாச் பண்ணுறாரு. 2016 ஒரு நிறுவனத்தோடு இணைஞ்சி த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஜேம்ஸ் ஆர்தர் ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியில் அவரை பற்றின அந்த ஸ்டோரிலாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் யாருமே அவரை வந்து முன்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதாவது ஒரு கட்டத்தில் பெரிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் குருவாக இவர் வந்து இருந்தார். மக்களுக்கு அந்த வாழ்க்கை பற்றின இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறவராகவும் ஒரு அட்வைசராகவும் அவர் வந்து இருந்துகிட்டு இருந்தார். ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மக்கள் வந்து இவரை அக்செப்ட் பண்ணிக்க மறுத்துட்டாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக உலகம் முழுக்க தெரியக்கூடியவராக இருக்கார். சீக்ரெட் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி உலகம் முழுக்க பல பேரோட திங்கிங்கையும் வாழ்க்கையும் எந்தளவுக்கு மாற்றுனது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுலேயும் வந்து இவருடைய கருத்துக்கள் ரொம்ப யூனிக்கானது, நிறைய விஷயங்களை வந்து அதில் சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இருந்த ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் பெரிய டவுன்ஃபால்குள்ளார வராரு. அவருக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அதிலிருந்து மீளவே முடியாத மாதிரி அவரோட வாழ்க்கை இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து ரே அவர்களுடைய அந்த வாழ்க்கை கதையை, அவரோட வாழ்க்கையில் நடந்த இன்னும் சில விஷயங்களை உங்க கூட வந்து நான் பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7-0-107.8. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதி மகேந்திரன் அவர்கள் பாடியது.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வெயில் ஒரு கடை கண்ணி பக்கம் ஒதுக்க முடியுதா? நாம மச்சான் சரியான கூட்டம் ஒரு கடை பக்கம் கூட போக முடியல, அவ்வளவு கூட்டங்குது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா? சரி கேளு.
1: இப்போ நம்ம எந்த கடைக்கு போனாலும் உட்காரலாம், ஆனா இந்த கடைக்கு போனீங்கன்னா நீ உட்காரவே முடியாது.
2: அப்படி என்ன கடை?
1: சா கடை.
2: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இப்போ கேட்ட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக இந்த பாடலுக்கு வந்து ஓட் பண்ணலாம். இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜேம்ஸ் ரே அவருடைய ஒரு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர், அவங்க அப்பா கிட்டேருந்து நிறைய விஷயங்களை சின்ன வயசில் வந்து அவர் கற்றுக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்கள் வந்து அவருக்கு பிற்காலத்தில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. சாதாரண ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்த ஜேம்ஸ் ஆர்தர் ரே எப்படி உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்பீக்கராக மாறினார், அதற்கு காரணம் 2006 வெளியான உலக புகழ்பெற்ற தி சீக்ரெட் ஆவணப்படம் தான். ஸோ அது வெளியாகிறதுக்கு முன்பு வரைக்கும் ரொம்ப ஒரு சாதாரண லெவலில் தான் வந்து இருந்தார் ஆர்தர் ரே. அப்போ அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய புகழ் அமெரிக்கா மட்டுமே இல்லை, உலகம் முழுவதுமே பரவனது. கிட்டத்தட்ட ஒரே ஆண்டில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து மாறுறாரு ரே. பெரிய பெரிய நிறுவனங்கள் இவரை வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு வந்து அழைச்சி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கையில் பீக்கில் இருக்கிறாரு ஜேம்ஸ் ரே. கலிஃபோர்னியாவில், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடங்களில், நிறைய ஆடம்பர மாளிகைகளில் தான் அவர் வந்து வாழ்ந்தார். விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது. ப்ரைவேட் ஜெட் பயணம் வந்து பண்ணுவார். சினிமா ஹீரோவை விட பிரம்மாண்டமான லைஃப் ஸ்டைல் அவர்கிட்ட இருந்தது. ஒரு நவீன கால ஞானியாக அவரை மக்கள் பார்த்தாங்க. ஆனால் அந்த 2 சிறை தண்டனை முடித்து அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அவரால் பழையபடி பெரிய அளவில் ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியல. தொடர்ந்து அவருடைய புத்தகங்கள்லாம் ரீச் ஆகலை. தொடர்ந்து அவரால் அந்த மைண்ட் செட் கோச்சிங்லாம் வந்து பண்ணுறாரு, ஆனால் பெரிய வெற்றியெலாம் அதை அடையலை. ஸோ அவரோட வாழ்க்கை அப்படின்றது நினச்சி பாருங்கள், ஒரு மாளிகைகளில் வாழ்ந்த நபர் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப பழைய ஒரு நிலைமைக்கு வந்து போக முடியல. அவருடைய புகழ் வந்து சரிய ஆரம்பிச்சுது. ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஜேம்ஸ் ரே. அதே மாதிரி தன் மீதான அந்த விமர்சனங்கள் அதெல்லாம் அவர் ஏற்றுக்காமல் இல்லை. அவர் ஏற்றுக்கிட்டு, நான் செய்த தவறுகள்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நிறைய மேடைகளில் நிறைய பேட்டிகளில் அவர் வந்து குறிப்பிடுறாரு. கண்டிப்பாக இது எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை. அது தொடர்ந்து இவரை பற்றி இன்னும் சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: ஸ்பந்தனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆர்தர் ரே, ஜேம்ஸ் ஆர்தர் ரே அவருடைய ஒரு வாழ்க்கை கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரணம் அப்படின்றது மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு இரண்டு முறை நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். பொதுவாக மரணம் அப்படின்னா ஒரு முறை தான் வரும். ஏன் அப்படி அவர் வந்து சொன்னார் அப்படின்னா, மிகப்பெரிய அந்த புகழுக்கு சொந்தக்காரங்க அவங்களுடைய அந்த புகழை வந்து இழக்கும் போது அப்பையும் அது வந்து ஒரு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் ஜேம்ஸ் ஆர்தர் ரே அவரோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடக்குது. மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இவர் வந்து ஸ்பீச் கொடுக்க வைக்கிறாங்க. உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்கிறாரு. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்ச அந்த ஒரு காலகட்டங்களில் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா இந்த நகரங்களில் பெரிய பெரிய மாளிகைகளில் தங்குறாரு. ஸ்போர்ட்ஸ் கார்லாம் நிறைய, ஏகப்பட்ட கார் வந்து இவர்கிட்ட இருக்குது. ப்ரைவேட் ஜெட்டில் தான் எங்கே போனாலும் போவார். ஸோ அப்படி இருந்த ஜேம்ஸ் ஆர்தர் ரே அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா, அதாவது இவருடைய அந்த ஒரு நிகழ்வில், அதாவது அந்த வர்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஸோ அந்த நிகழ்வில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அங்கே இவர் கொடுத்த அந்த எக்ஸ்பிரிமெண்ட், அந்த அதை வந்து அவங்க பண்ணும்போது இறந்துடுறாங்க சில நபர்கள். ஸோ அதனால் ஒரு கிரிமினல் கேஸ் இவர் மேலே பதியுது. 2 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கிறாரு. ஸோ அதற்கப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்து திரும்ப அந்த ஒரு புகழை பெறலாம், திரும்ப அந்த ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த ஒரு இடத்த அடையவே முடியல. ஸோ அவர் வந்து அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் மிகப்பெரிய புகழோடு இருந்த ஒரு நபராக இருந்தார். ஸோ அதற்கப்புறம் நிறைய புத்தகங்கள் எழுதினாலும், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அந்த ஒரு

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.